0: ஒரே மேடையில் கொண்டுவர பிரிக்ஸ் அமைப்பால் முடியும் என்பதை உச்சநிலை சந்திப்பு எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் புதிய உலக ஒழுங்கு குறித்து பொது உடன்பாடு எட்டுவது மிகவும் கடினம் என்பதையும் அது உணர்த்துகிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கரையில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளித்தபோது 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒரு பக்கமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர்.
1: சொல்லும் பொருளும் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: செப்டம்பர் 15 தேதி மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: வணக்கம் சிங்கே, காலை 8:13 ஆகிவிட்டது. இன்று உங்களுக்காக தனந்தனியே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி ஏ ரஹ்மானின் இசையில் தனாலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. கமல்ஹாசன், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சரி, அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. வானம் தெளிந்து காணப்படுவதோடு நீங்க அவ்வப்போது பலத்த காற்றையும் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு. ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு. 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு. 100 இலங்கை ரூபாய் 35 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 21 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமைறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் உங்களுக்காக சாமுராய் ஆதவன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன, பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல திரு செல்வரதிய சந்திக்க போறோம். 40 வருட சமூக சேவைக்காக சமீபத்துல அவருக்கு விருது கிடைத்தது, அதை பற்றி நாம மேலும் தெரிஞ்சுக்க போறோங்க. சில தொழில்நுட்ப காரணங்களால அவரால் நம்மோடு ஃபேஸ்புக் வாயிலாக இணைய முடியல, இருந்தாலும் தொலைபேசியின் மறுமுனையில காத்துக்கிட்டு இருக்காரு திரு செல்வரதி. அவரை நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: AYE-ஐ நோக்கி செல்லும் CTE PRE சாங்கிக்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் கேலாங் ரோடு ஜூச்சியட் ரோடிற்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. 3rd-4th தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
10: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.

0: கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:29 ஆகிவிட்டது. தொலைபேசியின் மறுமுனையில காத்துக்கிட்டு இருக்காரு திரு செல்வரதி. சமீபத்துல தொண்டொழியம் செய்வதற்காக, தொண்டொழியம் செய்வதற்காகவும் சமூக சேவைக்காகவும் அவருக்கு பிளாட்டினம் விருது ஒன்று வழங்கப்பட்டது. அதை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோங்க. வணக்கம் திரு செல்வரதி.
1: வணக்கம் சஜினி.
0: எப்படிப்பா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்கிறோம். ஒளி 96.8 நன்றியை தெரிவிச்சிடறோமா?
0: ஆமா, நன்றி சார், நன்றி. சரி, இப்ப 40 ஆண்டு கால சமூக சேவைக்காக சமீபத்துல மூத்த அமைச்சர் லீ உங்களுக்கு ஒரு பிளாட்டினம் விருதை வழங்கி இருந்தாரு. அந்த விருதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த விருது வந்து எல்லாம் கிராஸ்ரூட் லீடர்ஸ்க்கும் கொடுக்கிற ஒரு விருது. 5 வருடம், 10, 20, 25, 30, 35, 40, 45 வரை 50 வரைக்கும் விருது இருந்தோம்னா அதிகம் பெற்றுக்கொள்ளலாம். திரு லீ வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் மூலியமாக டெக்கி கான்ஸ்டிடியூன்சில இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது. ஸோ வருட வருடம் சேவை செய்வோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் எனக்கு வந்து 40 ஆண்டுகளாக இந்த விருது முன்மொழியப்பட்டு கிடைத்துள்ளது.
0: சரி, 40 வருஷமா நீங்க சமூக சேவையில ஈடுபட்டு வர்றீங்க. இப்ப நாம 40 வருடங்களுக்கு முன்பு பின்னோக்கி கொஞ்சம் போவோமே. சமூக சேவையில ஈடுபட உங்களுக்கு முதன் முதல்ல தூண்டியது எது?
1: தூண்டுதான் என்னுடைய இளைய பருவ வாழ்க்கை தான். ஒரு சிறு பயிரா, ஒரு 10 வயசுல இருந்து சொல்லலாம். எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த காலகட்டத்துல. எங்களுக்கு எங்க வீட்டுல ஒரு 9 பேரு, எங்க அப்பா அம்மா உட்பட 11 பேர் இருந்தோம். ஏழ்மையில இருந்தோம்னு தான் சொல்ல முடியும். அந்த ஏழ்மை நிலை இனிமேலும் பெரிய யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே முடிவெடுத்தேன். அந்த முடிவு தான் எனக்கு 30 ஆகும் இந்த சமூக சேவையில ஈடுபட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், நம்ம விட இன்னும் மோசமா பல பேரும் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு ஆர்சியில போய் சேர்ந்தேன். தான் என்னுடைய தொண்டூழியம் ஆரம்பிச்சது.
0: 40 வருஷமா நீங்க வந்து தொண்டூழியம் செஞ்சுக்கிட்டு வரீங்க, சமூக சேவை செஞ்சுக்கிட்டு வரீங்க, இன்று வரையிலும் நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னு எனக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன, அப்படிதானே சார்?
1: ஆமா, இன்னும் செஞ்சுட்டுதான் இருக்கேன்.
0: ஓய்வு பெறணும் அப்படின்னு ஏதாச்சும் எந்த ஒரு கட்டத்திலயும் நீங்க வந்து நினைச்சிருக்கீங்களா?
1: இதுல வந்து ஓய்வு பெற தேவை இல்லம்மா. ஏன்னா நம்ம நாள் இன்னும் சிலர் வாழ்க்கையில நல்ல ஒரு புத்துணர்ச்சியோ அல்லது ஒரு சேவை செய்து அவங்க வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கு நம்மளால உதவி செய்ய முடிஞ்சா கட்டாயம் செய்துகிட்டே போகலாம். அதற்கெல்லாம் வயது வரம்பு கிடையாதுமா. இது தொடர்ந்து செய்தனால மன மகிழ்ச்சி இருக்குது. எனக்கு இன்னும் மன மகிழ்ச்சி தான் இந்த மாதிரி தொண்டூழியம் தேர்தல.
0: ஆமா, நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அப்ப நாம மட்டும் சந்தோஷமா இருக்கிறத விட மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம்.
1: அது உண்மைதான். எல்லாருக்கும் இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வாழ்க்கை சூழல் பார்க்கும்போது பல பேரும் அவசரத்துமா போயிட்டு இருக்காங்க. நேற்று தற்செயலாக சிஎன்என் நிகழ்ச்சி, சிஎன்ஏ நிகழ்ச்சியில ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன். அதுல டோன்ட் கால் மீ புவர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. அது பார்க்கும்போது நானே கண் கலங்கினேன். ஏன்னா இன்னமும் அந்த மாதிரி இருக்காங்களா கூட நான் நினைக்க வேண்டியதா இருக்குது. அதை பார்க்கும்போது பழைய கால நினைவுகள் மறுபடியும் வருதுமா வாழ்க்கையில். நான் தொடர்ந்து எல்லோருக்கும் சேவை செய்வோமே. என்ன காசா பணமா வீணா போகுது? ஒண்ணுமே இல்ல, நம்ம நேரம் தான் பயன்படுத்தணும்.
0: சரி, இந்த 40 வருட காலகட்டத்துல உங்களுடைய சமூக சேவை தொண்டூழிய பயணத்துல வந்து நீங்க பலரையும் சந்திச்சிருப்பீங்க, பலருக்கும் உதவி செஞ்சிருப்பீங்க, பல அனுபவங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா ஏதாச்சும் குறிப்பிட்டு இருக்கா சார்?
1: ஆர்சியில இருக்கமல்ல, மாதந்தோறும் வீடு வீடா போவோம். அந்த காலகட்டத்துல வீடு வீடா போகும்போது ஒரு வீடு இருண்டு கிடந்தது. ஆனா அங்க ஆள் குடியிருந்தாங்க, நாங்க கதவை தட்டினோம்னா அவங்க கதவை திறந்து எங்களை பார்த்தாங்க, பேசினேன். அப்பதான் புரிஞ்சது அங்க விளக்கம் இல்லையா, தண்ணீரும் இல்லாம இவ்வளவு நாள கஷ்டப்படுறாங்க.
0: ஏன்னா
1: இவங்க எல்லாம் சாதாரண நிலையில இருந்து 5 ரூம் பிளாட்க்கு வந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாம போயிட்டு, அதாவது சரியா கணக்கு வழக்கு பார்த்திருந்தா கட்டாயம் நல்லபடியா இருக்கலாம், ஆனா இவங்க கணக்கு வழக்கு பார்க்காம அவசரப்பட்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள பார்க்க முடியல, சீன குடும்பம் தான் பார்க்க முடியல, எனக்கே ரொம்ப பரிதாபம் ஆயிட்டு, வயசானவங்க. அதனால எங்க சமூக நிலையம் மூலியமாக அவங்களுக்கு உதவி எல்லாம் கொடுத்து பிறகு அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நாங்களும் உதவி செஞ்சோம். எங்க ஆர்த்திக்கும் வாங்க வந்து என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கன்னு சொல்லி கூட நாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தோம். இன்னொரு விஷயம் வந்து ஒரு மலாய்கர குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், 3.5 வீட்டுல குடியிருக்காங்க, பல பிள்ளைகள். ஆனா நாங்க வருஷம் வருஷம் இந்த இது கொடுப்போம், என்னது பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக என்ன கொடுப்போம், இது பர்சரி கொடுப்போம். ஆனா இவங்களுக்கு பாருங்க, நாங்க வந்துட்டு பேனர்ஸ் எல்லாம் போட்டோம், இதை பற்றி பறைசாற்றி ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்க இருக்க வந்து பெற்றுக்கிறோம். ஆனா வீடு வீடா போகல. அப்பதான் அறிஞ்ச இந்த விநாயகர் வீட்டுக்காரங்க அதற்காக விண்ணப்பமும் செய்யல. இது வந்து நம்ம முன்னைய பிரதமர் தான் திரு லீ ரொம்ப வலியுறுத்தினார், ஏன் இந்த மாதிரி பர்சரி அவார்ட்ஸ்க்கெல்லாம் தமிழர்களும் விநாயகர்களும் ரொம்ப பேர் வர்றது இல்லையேன்னு. அதை குறியா கொண்டுதான் நாங்கள் வீடு வீடா போனோம், இந்த வீட்டை சந்திச்சேன், அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பெற்றுக் கொடுக்க நான் சொன்னேன், எல்லாமே வழங்கப்படுது, ஏன் வந்து எடுத்துக்க மாட்டீங்க, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அதான் நான் சொல்றேன், ஆர்சி நோட்டீஸ் போர்ட்ஸ்ல அந்த பேனர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதை படிக்காம விட்டா ஒண்ணுமே தெரியாது. வழங்கப்பட்டவொன்னு அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா என்னை பார்த்தாலும் வணங்குறாங்க, என்னை பார்த்து மிக்க நன்றி செல்வா அப்பா உதிச்சு. அது வந்து எனக்கு பெருமிதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வழியை வகுத்து வச்சுட்டோம், அதுல இருந்து அவங்க எப்போதும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பர்த்டே அவார்ட் அன்னைக்கு நான் அவங்க சந்திப்பேன், சந்தோஷமா இருக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா. அட்லீஸ்ட் பிள்ளைங்க படிப்புக்கு ஒரு உதவியா இருக்கும் பாருங்க.
0: ஆமா, இரண்ட அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு வெளிச்சமா அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் திரு செல்வரதி.
1: உண்மையிலேயே இறைவன் கொடுத்த ஒரு பலத்தை கொண்டுதான் இது செய்தேன். தொடர்ந்து செய்யணும்னு நீங்க கேட்டீங்களா, ஏன் இன்னும் ஓய்வு பெறாம இருக்கீங்க, இதுதான் காரணம். இன்னும் இருக்காங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அந்த நிம்மதி தான் எனக்கு வருது. நான் நல்லா இருக்கிறேன், ஆனா இவங்க இன்னும் இதா இருக்கிறாங்களே, இருந்தாலும் நம்ம போய் இவங்களுக்கு சேர்னால மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலான்னு சொல்லுவாங்க. அதுதான்
0: நான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு இருந்தேன். உங்களுடைய நீங்க இப்ப பகிர்ந்து கொண்டதுலயே வந்து உங்களுடைய பதில் அடங்கியிருக்கு. அதாவது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப சமூக சேவை தொன்றுழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்க வந்து நிறைய செலவழிக்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா சற்று முன்பு, காசா பணமா அதை வந்து செலவழிக்க தேவையில்லை, நேரத்தை தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள் வரும்பொழுது நம்மளுடைய நேரத்தை வந்து நீங்க அதிகம் கொடுக்க வேண்டிய சில தருணங்கள் இருக்கலாம். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த சமூக சேவை செய்வதற்கு வந்து ஏதாச்சும் கஷ்டம் நடந்திருக்கா, ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டிருக்கா? அந்த தடங்கள் ஏற்படும் பொழுது, இந்த சவால்கள் ஏற்படும் பொழுது அதை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? தொடர்ந்து நான் வந்து துண்டுழியம் செய்வேன், தொடர்ந்து நான் வந்து சமூக சேவை செய்வேன் அப்படின்னு நீங்க வந்து எப்படி நீங்க வந்து எழுந்து நின்று நான் வந்து தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்க?
1: முதல்ல குடும்பம், என் குடும்பத்துல எனக்கு அப்ப வயசு 30 ஆரம்பிக்க முடியல, எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். அவங்களோட வளர்த்தை என் மனைவி கவனிச்சுக்கிட்டாங்க, என் மனைவி நான் வீட்லயே இருக்க வச்சுட்டேன். இப்ப வீட்டுல இருக்கு, நான் வந்து இராணுவத்துல வேலை செஞ்சேன், 37 வருஷமா இராணுவத்துல வேலை செய்யறேன். வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது என் மனைவி சொக்கம்மா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அதனால எனக்கு ஒரு இடையூறு அதுல இல்லை. ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள்ல பயிற்சிகள்லாம் இருக்கும், கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனா எங்க ஆர்சியில இந்திய நட்பணி குழுவிலையும் நாங்க வந்து வகுத்து வச்சுக்குவோம் கரெக்டா, எங்க கிளம்பர் எல்லாம் பார்த்து நேரத்தை எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றப்பட வகுத்து வச்சு இருக்கும். அதே வேளையில அப்படி யாராவது உதவின்னு அடி எங்க ஆர்சிக்கு வந்து அவங்க டியூட்டியில எங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க அன்றாடம், அவங்க வந்து தகவல் எடுத்துக்கொண்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அதன் மூலியமா அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாங்கள் செய்வோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கு. அதே வேளையில் எங்கள் உறுப்பினர்களும் நல்ல உறுப்பினர்களாக இருந்தாங்க. என் பக்க பலமாக இருந்தவர்கள், என்னுடைய சீன நண்பர்கள், விநாயகர நண்பர்கள், இந்தியர்கள் எல்லாம் சராசரியும் இருந்தாங்க. எல்லோருமே சேர்ந்து தான் உழைச்சோம்னு சொல்ல முடியும். இது தானாக வந்தது இல்லம்மா. பல பேரும் எனக்காக இது, எனக்கு பக்கபலமாக என்னுடைய நண்பர் திரு ஜிம்மி இருந்தாரு. அவரு என்னால் செய்ய முடியாத சில காரியங்களை அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் எடுத்து அவர் தான் எனக்கு துணை தலைவராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி பலரும் பல நல்ல உள்ளங்கள் என்னோடு கூட்டு சேர்ந்தாங்க அந்த தருணத்தில். அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி என்னுடைய இந்திய நற்பணி குழுவிலையும் எனக்கு கிடைத்த நண்பர்கள், என் கிடைத்த உறுப்பினர்கள் எல்லாம் தோல் கொடுத்தாங்க. எங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், ஆனா எல்லாத்தையும் சமாளித்து நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டோமா. அதனாலதான் பல காரியங்களில் எங்க குடும்ப பாதத்தையும் பார்க்காம நாங்க செஞ்சோம். அவங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசு பழகி தானே, எல்லாம் கருத்தில் கொண்டு இருந்தாலும் எல்லாம் பாடுபட்டாங்க பாருங்க. சேர்ந்து செஞ்சோம், கொடுத்து கொடுத்து தோல் கொடுத்தோம். அதனாலதான் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சதுமா.
0: அற்புதமா சொல்லியிருந்தீங்க சார். சரியான ஆதரவு இல்லாம நம்மால வந்து வாழ்க்கையில வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தார் வந்து நல்ல ஆதரவு வழங்கியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா உங்களுடைய மனைவி உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிள்ளைகள் என்ன நினைச்சிருப்பாங்க? அதாவது நீங்க வந்து அடிக்கடி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ராணுவத்துல வேலை செஞ்சிருக்கீங்க, அது மட்டும் இல்ல தொண்டுழியம் செய்வதற்கு அடிக்கடி நீங்க வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா? சமூக சேவை செய்வதற்காக சில நேரத்தை வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த தருணத்துல வந்து அப்பா வீட்டில் இல்லையே, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? ஏன் அப்பா நீங்க எங்களோட வந்து நேரத்தை செலவிடுறதுல அப்படின்னு எப்பயாவது கேட்டிருக்காங்களா?
1: இந்த கேள்விக்கு நான் பதில் அளித்ததே இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அப்பா தொண்டு செய்யறாரு, அதை பற்றி அவங்க பெருசா கவலைப்படல. ஏன்னா அவங்களுக்கு தான் அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மாவும் ரொம்ப ஒன்று நின்றுருந்தாங்க. அதனால எனக்கு அதில் ஒன்றும் கவலை. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அப்பப்போ நானும் விடுபடுத்து இங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அந்த மாதிரியும் ஓட்டணும், அதை அதை எல்லாமே சரி வர வீட்டில் வந்து என் வைஃப் தான் மேனேஜ் பண்ணிச்சு. அதை தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு விடுபடுக்க வேண்டிய நேரத்தில் விடுபடுத்திக்கிட்டு, இந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதோ வர்றதோ, பள்ளிக்கு அழைச்சிட்டு போறதோ, அவங்க ஹோம்ஒர்க் பார்க்கறதோ, எல்லாத்தையும் மனைவியை பார்த்துக்கிட்டதுனால எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைங்களும் அது ஒரு பொருட்டா நினைச்சு இது இல்லை. ஆனா இருந்தாலும் வழி தவறி போகாம நல்ல பிள்ளைகளா வளர்த்துருந்தாங்க. என் மனைவி நல்ல படிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே நல்ல பட்டதாரிகளா இருக்காங்க. இது எனக்கு ஒரு சிறப்பு தான்மா. ஏன்னா என் மனைவி மூலியமா இந்த மாதிரி ஏற்பட்டது, சமூகத்துக்கு நான் எம் துண்டுரியத்தை நான் ஆற்றுனேன். ஸோ அதனால ரெண்டு பேரும் சராசர பகுதி வாரியாக அவங்கவுங்க கடமையை முடிச்சுக்கிட்டோம், நல்லபடியாக முடிச்சுட்டோம். இப்போ ஓரளவு ஓய்வு கிடைக்க ஒரு பேரை வந்துட்டோம். அப்பப்போ அவங்க கூட விளையாண்டுட்டு போகிறது வர்றது பேசுறது அவ்வளோதான். ஸோ இப்போ உள்ள வாழ்க்கை அப்படி. ஆனால் நிரந்தரமாக சமூக சேவையிலிருந்து ஓய்வு பெறவில்லை.
0: ஆஹா, ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஆக உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் இந்த பேட்டியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்களை நினைத்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 40 வருடம் விருது வேற பெற்றிருக்கீங்க, அதற்கும் அவங்க வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. உங்களுடைய மனைவியும் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி சார், அடுத்தது வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 40 ஆண்டு காலகட்டத்துல வந்து சமூகத்தோட நீங்க வந்து நிறைய இணைந்து பல நடவடிக்கைகள் பல உதவி நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்துல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 40 வருட காலகட்டத்துல இந்த பயணத்துல வந்து நம்ம சமூகங்கள் மாறி வந்திருக்கின்றன. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம சமூகத்திற்கு அதிகமா என்ன தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதிகம் தேவைப்படுறது கல்வியை பற்றி பெரும்பாலும் பேச வேண்டியதா இருக்குமா? நம்ம இளையர்கள் பத்தி நினைக்க முடியும் கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. சமூகத்துல நான் பார்க்க முடியல, பல இளையர்கள் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வழி தவறி போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. இது நான் வந்து அவங்ககிட்ட போய் வலியுறுத்திருக்கேன். இப்ப நான் கொஞ்ச நாளா பள்ளியில கூட வேலை செஞ்சேன், இப்ப பள்ளியில செகண்டரி ஸ்கூல்ல வேலை செய்யும் கூட இதே தான் பறைசாற்றிருந்தேன். என்னுடைய கதையை தான் சொன்னேன். அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு வாழ்க்கையில, அது வந்து எந்த எந்த இனத்து பிள்ளைங்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்கேன். பள்ளியில படிக்க வர முடியல, நல்லபடியா படிச்சுட்டு அப்புறம் வெளியாகுனேன். ஆனா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு போயிட்டு வந்த பிள்ளைங்களும் இருக்காங்க, என்கிட்ட வந்துகிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த பள்ளியை நான் ரொம்ப விரும்புறேன், இந்த பள்ளியை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. இதெல்லாம் சொல்ல முடியல, நான் சொல்லுவேன் இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை பயணத்துல பல கஷ்டங்களை நீ தாண்டி போனோம், அதெல்லாம் ஒரு சவாலா எடுத்து சமாளிச்சுட்டு போனேன்னா வாழ்க்கையில் நல்லா வருவேன். என் நிலைமை நான் அப்படிதான் சமாளித்து வந்தேன். இப்ப ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதெல்லாம் உண்மையிலேயே உழைப்பு தான். அதே வேளையில மற்றவங்களுக்கும் நம்ம பிரார்த்தி செய்யணும். நண்பர்கள் எல்லாம் வழி தவறி போறாங்கன்னா உங்களை தயவு செய்து உன் வழிக்கு கொண்டு வா. அவங்களுக்கு கெட்ட நண்பர்கள் ஒதுக்கிறாதீங்க, அவங்களை ஒதுக்குவதற்கு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க, தானாவே ஒரு பக்கம் போயிடுவாங்க. அப்புறம் சமுதாயம் என்ன ஆகும், இவர் அழிந்து போறதுக்கா? அந்த மாதிரி இருக்க கூடாது. நல்ல நண்பர்களும் இன்னும் தீய வழியில போடுற நண்பர்களும் அவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லம்மா, எந்த பிள்ளையும் கெட்ட பிள்ளையே இல்ல. உண்மையில எல்லாம் குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையில். அது வந்து நம்ம சூழ்நிலை, அவங்க குடும்ப சூழ்நிலையோ அல்ல வேற வெளியில உள்ள சூழ்நிலையோ என்னன்னு தெரியாது. ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம சமுதாயத்துல ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இளைஞர்கள் எல்லாம் தயவு செய்து எப்படியாவது நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்து நல்வழி காட்டி அவங்களை தொடர செய்யணும். எந்த குழந்தையும் தன்னுடைய பொறுப்புல இருந்து விலகி போயிட்டா நமக்கு தான் வருத்தம். அது நம்ம பிள்ளைல அடிக்கும் பரவாயில்ல, யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன, அந்த குழந்தையும் ஒரு தந்தை ஒரு தாயோட பிள்ளை. அந்த பிள்ளை நல்லா இருந்தா தான் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும்.
0: சரியா சொன்னீங்க சார், ரொம்ப வலியுறுத்துறேன். இளையர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல இளையர்கள் வந்து இந்த தருணத்துல வந்து வானொலியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து சமூகத்திற்கு சேவை செய்யணும், தொண்டுழியம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. அல்லது இது செய்யறது, இந்த சமூக சேவையில காலடி எடுத்து வைக்கிறது சரியான ஒரு முடிவா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இளையர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆக்சுவலி சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு குழப்பமே தேவையில்லைம்மா. ஏன்னா அரசாங்கம் வழிவகுத்திருக்கு, இளையர்களை அழைக்குது. ஏன்னா இவங்க தான் எதிர்கால தலைவர்களாக மாறுவாங்க. இப்ப வந்து சமூக நிலையத்துல சேரலாம், அங்க யூத் குரூப் அது இது அந்த இளையர்களுக்காக சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே வேளையில அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க, அதையும் சேரலாம். இல்லாட்டி குடியிருப்பாளர் சங்கத்துல சேர்ந்து அங்கேயும் பணியாற்றலாம். ஆனா முன் வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்றாங்க அவன் நேரம் கிடையாது, ரொம்ப இதா இருப்பான். ஆனா நான் பார்த்த சில இளையர்கள் இன்று வரையில் அன்றிருந்து பாடுபட்டு இன்றைக்கு நல்ல தலைவர்களாக இருக்காங்க, சில அமைப்புகளுக்கு தலைவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. அது வந்து தர்மத்துவ இதெல்லாம் கொடுத்து அவங்க இராணுவத்துக்கு போனா இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இராணுவத்துல போனாங்கன்னா அந்த தலைமைத்துவத்தின் மூலியமா இராணுவத்துல என்ன செஞ்சா கூட பரவாயில்ல, நல்ல சிறந்த ஒரு தலைவராக இருக்கலாம். வாழ்க்கையில் ஒரு தலைமகனாக வர்றதுக்கு இந்த படிப்படியான என்ன சொல்றது, படிப்படியான முன்னேற்றங்கள் தேவை. ஒரு இளைஞருக்கு அது சிறு வயசுல ஆரம்பிச்சா தப்பே இல்லம்மா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ, நீ எப்படி பாடுபடுறியோ, இது மற்றவங்களுக்கு உதவி செய்ய, அல்ல நீ சிறப்பா இருக்க, உன் பெற்றோர்கள் நீ சிறப்பா வளர்த்திருந்தா அந்த பங்கு எடுத்து இன்னும் சில மாணவர்கள் இளைஞர்கள் கொடுத்து அவங்களையும் இழுத்தன்னா நீங்க அங்கேயும் ஒரு கூட்டு முறையில ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியல, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த தன்னம்பிக்கை இல்லாததுதான் பல பேரு வழி தவிப்ப, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, நாங்க வழி காட்டுறோம். பல வழிகள் அரசாங்க உதவிகள் பல இருக்குது, நீ பயன்படுத்த பயன்படுத்தாம இல்லையே, ஒண்ணுமே இல்லையே நினைக்காது, போய் தேடி பார்க்கணுமா. தேடி பார்த்தாதான் அந்த உதவிகள் கிடைக்கும். இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு, அரசாங்க எல்லா விதத்துக்கும் பண உதவிகள் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா காரணங்கள் நல்ல காரணங்களா இருக்கணும். சும்மா ஒப்புக்காக போயிடுவேன், அதெல்லாம் கட்டாயம் நிறைவேறாது. நான் 40 ஆண்டு காலமாக இந்த மாதிரி அரசாங்கத்தோட துணையோடும் சில நல்ல உள்ளங்கள் எனக்கு தெரிஞ்ச சில நல்ல உள்ளங்கள் ராங்கு நோட்ல இருக்காங்க, என் நண்பர்கள் எல்லாம் உதவி செஞ்சு பண உதவி செஞ்சு பல நிகழ்ச்சிகள் செஞ்சோம். உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் படிவம் படிக்கிற இந்திய மாணவர்களுக்காக துணை பாட வகுப்புகள் செஞ்சோம். அந்த 10 மாணவர்கள் எடுத்தோம். அந்த 10 மாணவர்கள் யாரால குறிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஆசிரியை. ஆசிரியை சொன்னாங்க இவங்க பிஎஸ்எல்இ பரீட்சையில பாஸ் பண்ணுவாங்களான்னு சொன்னீங்க. சரி, அந்த 10 மாணவர்கள் வச்சு இவங்களுக்காக ஒரு துணை பாட வகுப்பு நடத்துறதுக்காக நிதி திரட்டணும். நிதி திரட்டி அந்த நிதிக்காக நாங்க அடைந்தப்போ பல பேர் வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது எங்க மனசுல என் மனசுல இன்னும் தான் இருக்கு. கேள்வியை கேளாம கொடுத்தவர்கள் பல பேர் இருந்தாங்க. அதை கொண்டு இந்த பிள்ளைங்களுக்கு கட்டுக் கொடுத்து நீங்க நம்புறீங்களா, அந்த 10 பேருமே அந்த பிஎஸ்எல்இ கலந்து அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. அதை கடக்க முடியல பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுவாங்க. ஏன்னா அது பிஎஸ்எல்இ என்பது இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிட்டு. எப்படி அந்த பாஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான், அது ஒரு பெரிய சவால் பாருங்க. இப்ப பாருங்க பெற்றோர்கள்லாம் லீவு எடுக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து. நாங்க அப்ப அந்த இதை செஞ்சு அந்த காரியத்தை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு டைட்டலை கீதாஞ்சலின்னு வச்சோம். கீதம் அஞ்சலி கொடுத்து இந்த பண வரவை கொண்டு 10 பிள்ளைங்களுக்கு கரெக்டா செஞ்சு முடியுமா.
0: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க பிள்ளைகளுடைய படிப்பு அது மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா நாம மட்டும் நல்லா இருக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா. அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்படுறீங்க, நானும் ஆசைப்படுறேன். சாயிட் அவர் வந்து முன்பு உங்களோட வந்து இராணுவத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான ஒரு மனிதர் செல்வா வந்து ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்ட் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சாயிட். அது மட்டும் இல்ல, சத்யா என்ன சொல்லிருக்காருன்னா, தொன்னுழியம் செய்யும் ஐயா அவர்தான் கடவுள். அவர் கூட வந்து இந்த காலகட்டத்துல சிலருடைய நிலைமையை நினைத்து கண் கலங்குகிறார். அவருக்கு அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யா. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சத்யா. அது மட்டும் இல்ல சாயிட், உங்களுடைய வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய தொன்னுழிய பயணத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி திரு செல்வா. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க இன்னும் பல ஆண்டுகள் வந்து தொண்டூழியம் செய்யணும், இன்னும் பலருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விளக்காக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார். இறுதியா விடைபெறுவதற்கு முன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்தியர்கள் தயவு செய்து தொண்டூழியத்துல ஈடுபடுங்க. தொண்டூழியம்னா பல விதமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பல விதமா இருக்கு. ஆனா அங்கெல்லாம் இந்தியர்களை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்குமா. நம்ம இந்திய இளைஞர்கள் சேர்ந்தார்கள் தான் கட்டாயம். பலனுக்காக சேராதீங்க, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இந்த விருது கூட நான் எதிர்பார்க்கறது, அதை எதிர்பார்த்து நான் வாங்கல, சேவையை செஞ்சேன் தானா வந்தது. சோ எதுவும் பலன் நினைத்து செஞ்சாங்கன்னா கட்டாயம் ஒழுங்கா செய்ய முடியாது. எந்த பலனையும் எதிர்பாராம நம்மளால சமுதாயம் எப்படி இருக்கு, அதுவும் நம்ம சமுதாயம் இந்திய சமுதாயம் மட்டும் இல்ல, மற்ற சமுதாயம் இந்திய சிங்கப்பூர்ல பாத்தீங்க நர்மலாய் எல்லாருமே இருக்கிறோம், எல்லாருமே முன்னேறணும், வாழ வாழ வேண்டும். இதைதான் நான் விரும்புவேன். ஏன்னா நான் மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவங்களே கழிக்கட்டும் இருந்துடவேன். அதுவும் நம்ம இளையர் இந்த தருணத்துல சஜின் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த இளையர்களுக்காக நான் குறிப்பா சொல்றது, வாங்க வந்து சேருங்க. உங்களால் என்ற அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அடுத்த தலைமுறை நீங்க தான் இட்டு செல்ல போறீங்க, இந்த சமுதாயத்தையும் இட்டு செல்ல போறீங்க. இந்த சமுதாயத்தோடு விழுந்து விடக்கூடாது. நம்ம சமுதாயம் முன்னேறி வரணுங்க. முன்னேற்றத்துக்கு நம்ம ரொம்ப பாடு பண்ணணும். உண்மையிலே சிங்கப்பூர்ல பார்க்கமுள்ள சீனர்கள் சரி மலாய்கள் ரொம்ப முன்னேறிக்கிட்டு போறாங்க, போராடி முன்னேறாங்க. இந்தியர்கள் நீங்க எங்க நிக்கிறீங்க, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து தெளிவு ஏற்பட்டால் தயவு செய்து வந்து சேர்ந்து மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. நீங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சு நல்லா முன்னேறுங்க, நல்லா படியுங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம இந்தியர்களும் வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க. பலரும் வந்து நல்ல நிலைமைகள்ல இருக்காங்க. நல்ல ஒரு சமுதாயம் இன்னும் தொடர்ந்து நாம வந்து இன்னும் பல வெற்றிகளை காணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசையும் கூட. இந்த பேட்டியை கேட்ட பிறகு நம்ம இளையர்களும் வந்து உங்களை மாதிரியே மற்றவர்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. தொடர்ந்து உங்களுடைய தொண்டுழிய பயணம் தொடரணும், எனக்கு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட இணைந்ததற்கு நன்றி திரு செல்வா.
1: நன்றி சஜினி, ஒளி 96.8 என்னுடைய நன்றி, மிக நன்றி. வாழ்க வளர்க.
0: வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தொண்டொழித்த பத்தி ரொம்ப அற்புதமா அழகா சொல்லியிருந்தாரு திரு செல்வரதி. அதற்காக விருதையும் பெற்றிருந்தாரு சமீபத்துல. தொண்டொழியம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காகவே நீங்க நேரத்தை வந்து பலவற்றை நீங்க வந்து சமாளித்து நீங்க வந்து அதை செய்யணும். ஆனா கண்டிப்பா அதற்கான அவர் சொன்ன மாதிரி அந்த பலனை எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் பலரும் வந்து தொண்டொழியம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வந்து தொடர்ந்து பாடல்களை கேட்க போ

0: சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: Starhub, we got you.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சூடா ஒரு டீ போடு.
2: டீயாலே போடுவோம்.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: உங்களுக்காக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகி விட்டது. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. வுட்லண்ட்ஸ் எவென்யூ 7 நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் எவென்யூ 10, வுட்லண்ட்ஸ் எவென்யூ 9 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் பயணியர் ரோடு துவாஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும், துவாஸை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE சீமை அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
9: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி AT1 மற்றும் பிவாடி AT3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
10: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
11: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
10: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
11: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
10: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
11: நீங்க உங்க திறனை

0: படித்துக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். வணக்கம் சிங்கை. நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:05 ஆகி விட்டது. சந்தேஷ் இசமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. என்னென்ன பாடல்கள் என்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் இத கேளுங்களேன். அதேங்கப்பா, இந்த பாடலை கேட்ட உடனே நம்ம கவுண்டமணி ரொம்ப அழகா இந்த பாடலுக்கு வந்து அபிநயம் பிடிச்சிருப்பாரு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருது. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக திருடா திருடா திரைப்படத்துல இருந்து இந்த பாடலும் காத்துக்கிட்டு இருக்கின்றது. சந்திரலேகா வராங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினியனோடு இணைந்திருங்கள். சரி, இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. வானம், நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்ல, அடுத்த 3 நாட்களுக்கு வானம் தெளிந்து காணப்படுவதோடு பலத்த காற்றையும் நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிச்சிருக்காங்க.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா & Sons நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புன்னி ரைஸ்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: இசையில் உங்களுக்காக மேட்டுக்குடி ஜானகிராமன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒலித்தன. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க நாம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கோல் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் பயணியர் ரோடு துவாஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: இன்று உங்களை வியப்புல ஆழ்த்த மூன்று சுவாரஸ்யமான தகவல்களை கைவசம் வச்சிருக்காங்க. முதலாவது தகவல், இது வந்து பிசிக்கல் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. ஏன்னா தரவை சேமித்து நகர்த்தும், அதாவது டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை சேமித்து நகர்த்தும் எலக்ட்ரான்கள் ஆக சிறிய அளவிலான நிறையை கொண்டுள்ளதால் ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தின் எடையை கொண்டுள்ளது பிசிக்கல் இன்டர்நெட். அடுத்த தகவல், நமது சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல கிரகங்கள் உள்ளன. பெரும்பாலான கிரகங்கள் பந்தை போல வட்டமாக இருக்காங்க. ஆனா இந்த கிரகங்கள்லயே ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு வடிவமைப்பை கொண்டுள்ளது. அதாவது ஒரு ரக்பி பந்து இருக்கு இல்லையா, அந்த ரக்பி பந்தை போலவே நீள் வட்ட வடிவமைப்புல இருப்பதுதான் மார்ஸ் எனப்படும் செவ்வாய் கிரகம். அடுத்த தகவல், கேபேஜ், ப்ரோக்கலி, காலிஃபிளவர், கேல், பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இப்படின்னு விதவிதமான காய்கறிகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காய்கறிகளை பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கோங்க. ஆனா அறிவியல் ரீதியில நம்ம பார்த்தோம்னா இந்த காய்கறிகள் எல்லாமே உண்மையிலே ஒரே ஒரு தாவர இனத்தை சேர்ந்தவை.
2: இத்தகவலை வழங்கியோர்
10: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மலையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:31 காதல் கவிதை திருப்பத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இளா அருண், ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அனுப்பமா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வித்யா சாங்கரி நேசியில் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்க இருக்கீங்க. சாகர் சுஜாதா பாடியிருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 172 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
0: வணக்கம் சிங்கே.

0: பார்த்து நிலவரம்.
1: PIE-ஐ நோக்கி செல்லும் TPE பொங்கோல் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் அப்பர் புகிட்டிமா ரோடு ஓல்டு ஜூரோங் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் மற்றொரு விபத்து ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸ் எவென்யூ 7-ஐ நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் எவென்யூ 10 வுட்லண்ட்ஸ் எவென்யூ 9-ற்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: ஒலி 968
8: சினிமா சினிமா
7: விஜய் சேதுபதி.

0: விஜய் சேதுபதியின் நடிப்பில் 2024 ஆண்டில் வெளியான திரைப்படம் மகாராஜா. இந்த திரைப்படத்தை நித்திலன் சாமிநாதன் இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதியோடு சேர்ந்து பிரபல பாலிவுட் நடிகரும் இயக்குநருமான அனுராக் காஷ்யப் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க சச்சனா நமிதாஸ். இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கும் சுட சுட தகவல் என்னவென்றால், மகாராஜா ஹாலிவுட்டுக்கு செல்ல இருப்பதாக வதந்திகள் கூறுகின்றன. பிரபல ஹாலிவுட் கதாநாயகனான மேத்யூ மெக்கானஹே தான் இந்த திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு வதந்திகள் கூறுகின்றன. இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
1: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: வித்யா சாகரின் இசையில் டாடா பிர்லா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கார்த்திக் ராஜாவின் இசையில் மாணிக்கம் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் அப்ப புகிட்டிமா ரோடு ஓல்டு ஜூரோங் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் பல பழுதாகியுள்ளன. பிஆர்இயை நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் வெஸ்ட் ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ பயணியர் ரோடு நார்த்திற்கு பிறகும், பிஆர்இயை நோக்கி செல்லும் டிபிஇ ஸ்லேட்டா லிங்கிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தமும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED Aircon and Engineering. அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
9: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
10: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

நேயர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெற்ற நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நான் நாளை காலை 6 மணிக்கு டானு மற்றும் ஒரு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. என்னோட ரவிஜியும் வந்து இணைஞ்சிருவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி உங்களுக்காக நாளை காலை காதுகிட்டு இருக்குங்க. சுவாரஸ்யமான தகவல்களை கேட்பதோடு வாய்விட்டு சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கன்னா நாளை காலை வணக்கம் சிங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்கிறேன் நான்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டன் பயணத்தை ரத்து செய்யலாம் என்பது பற்றி தமக்கு கவலை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். தைவானுக்கு அமெரிக்கா புதிதாக ஆயுதங்களை விற்பனை செய்தால் அதிபரின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்படலாம் என்று சீனா எச்சரித்திருந்தது. அதற்காக கலங்கவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். சீன அதிபருடன் நல்ல உறவு இருப்பதாக சொன்ன அவர், கடந்த சில ஆண்டுகளாய் சீனா நியாயமாய் நடந்து கொள்வதாகவும் அவர் கூறினார். தைவானுக்கு 14 பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா பரிசீலிக்கிறது. தைவான் தனது நாட்டின் ஓர் அங்கம் என்று சொல்லும் சீனா

தேவைப்பட்டால் இராணுவ பலத்தின் மூலம் தைவான் ஒருங்கிணைக்கப்படும் என்று கூறி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் போர் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார். நவம்பர் மாதம் அமெரிக்க இடைத்தவணை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதன் பிறகு போர் முடிவடையலாம். பின்னர் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்று திரு டிரம்ப் கூறுகிறார். ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்றார் அவர். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் ஐந்தில் ஒரு பகுதியை கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றம் உலக எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய எண்ணெய் குழாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலகில் மீண்டும் எண்ணெய் விலை உயருமோ என்ற கவலையை உண்டாக்கியிருக்கிறது. ஈரானுடன் அமெரிக்காவுக்கு சாதகமான முறையான ஒப்பந்தத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக திரு டிரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சுக்காக ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவை அணுகுவதாகவும் அவர் சொன்னார். ஆனால் அவர் அவ்வாறு சொல்வதை முன்பே பலமுறை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஒமான் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனையை ஒத்திவைத்திருக்கிறது. ஈரானும் வளைகுடா நாடுகளும் கலந்து கொள்ளும் கூட்டத்தை ஒமான் இன்று நடத்தவிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் பங்கேற்கும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஒமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறியது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒமான் தெரிவித்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவுத் துறையில் சீனாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்க வேண்டியது முக்கியம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவுத் துறையில் வெற்றி பெறும் நாடே முதன்மை பெறும் என்றார் திரு டிரம்ப். செயற்கை நுண்ணறிவு குறித்த அபாயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை. எச்சரிக்கப்படும் பல்வேறு அபாயங்கள் ஒருபோதும் நிகழாமல் போகலாம் என்று திரு டிரம்ப் கூறினார். உலகில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வெகு வேகமாக முன்னேறுகிறது. அது பல்வேறு துறைகளில் அபாயம் ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நிலைமையை சமாளிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முன்னேறும் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஓபன்ஏஐ, அந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் வலியுறுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு வேகத்தை மட்டுப்படுத்தும் எந்த முயற்சியிலும் சீனா உள்ளிட்ட உலக நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு விபத்தில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்தோனேசியாவின் ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த படகு மோசமான வானிலையால் கவிழ்ந்தது. அப்போது படகில் 240 பேர் இருந்தனர். அவர்களில் 129 பேரை காணவில்லை. படகு கடைசியாக காணப்பட்ட இடத்துக்கு அப்பாலும் தேடல் பணி நடக்கிறது. 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. படகு கவிழ்ந்த இடத்துக்கு அருகில் சென்ற வேறு படகுகள் மூலம் 107 பேர் மீட்கப்பட்டனர். கடல் கொந்தளித்து 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. படகு ஒருபுறமாய் சாய்வதாக மாலுமி அவசர உதவிக்கு அழைப்பு விடுத்தார். சற்று நேரத்தில் படகு கவிழ்ந்த தகவல் கிடைத்தது என்று அதிகாரிகள் கூறினர். பிலிப்பீன்ஸின் பாங்சமோரோ தன்னாட்சி வட்டாரத்தில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். 15 பேர் காயமடைந்தனர். வாக்களிப்பு தொடங்கவிருந்த சில மணி நேரத்தில் பாங்சமோரோவில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. எதிரெதிர் அரசியல் கட்சியினர் முந்திக்கொண்டு வாக்களிக்க முயன்றதால் வன்முறை வெடித்தது என்று காவல்துறை கூறியது. பல்லாண்டு ஆயுதப் போராட்டத்துக்குப் பிறகு மின்டனோ பகுதியின் பங்சமோராவுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது. அரசியல் வன்முறையை ஒடுக்க சுமார் 20,000 அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பங்சமோராவில் முதன்முறை வாக்களிப்பு இடம்பெறுகிறது. குரோஷியாவின் பிராக் தீவில் காட்டுத்தீ பரவுவதால் சுமார் 500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிராக் தீவு புகழ்பெற்ற சுற்றுலாத் தலம். அங்குள்ள கடற்கரையின் வெண்ணிற மணல் சுற்றுப்பயணிகளை சுண்டி இழுக்கும். பிராக் தீவின் மெல்னா எனும் சிறிய நகரை காட்டுத்தீ நெருங்குவதால் அதிகாரிகள் மக்களை வெளியேற்றினர். 2 காயமடைந்தனர். பலத்த காற்று வீசுகிறது. சுமார் 8,600 ஹெக்டர் நிலப்பரப்பு காட்டுத்தீயில் பொசுங்கி போனது. அது மேன்ஹாட்டன் நகரில் 1/3 பங்குக்கு சமம். பிராக் தீவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தொடர்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன.
அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

இந்த பாடலோடு ஏன் நான் இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இன்றைக்கு நிகழ்ச்சியை தன்னந்தனியா உங்களுக்கு நான் வழங்க போறேன். ஹலீமா அஸ்மான் நம்ம பார்ட்னர் விடுப்புல இருக்காரு, நாளைக்கு வந்துருவாருன்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். எப்படி இருந்துச்சு உங்க வார இறுதி? நல்லபடியாக போய் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வார இறுதி அப்படின்னு சொல்லும் போது இந்த வார இறுதியோட பிள்ளைகளின் பள்ளி விடுமுறையும் ஒரு நிறைவை காணுது. பிள்ளைகளை திரும்ப நம்ம பள்ளிக்கு போகணுமே, காலை எழுந்திருக்கணுமே, 5 மணிக்கு எழுந்திருக்கணுமே கஷ்டப்பட்டு இன்றைக்கு நீங்க எழுந்திருப்பீங்க. விடுமுறைகள் முடிவடையலாம், ஆனா கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்கள், நீங்க பெற்ற அந்த சந்தோஷம், அந்த ஒரு மன மகிழ்ச்சி எல்லாமே நிறைவடைய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து சந்தோஷமான விஷயங்களை செய்யுங்க, வேலைகள் செயல்கள்ல ஈடுபடுங்க. அந்த வரிசையில நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த செல்ல பிராணிகளுக்கு விலங்குகளுக்கு மனிதர்களுடைய பெயர்களை வச்சு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பூச்சிக்கு ஒரு பேரு, அதாவது மனித பெயரை வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஆஸ்திரேலியாவில இது நடந்திருக்கு. உண்மையதான் சொல்றேன், நான் ஜோக் எல்லாம் பண்ணல, இது கடிலாம் கிடையாது, உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரியா, டிப்பு அருணா ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக மதுரை படத்துல இருந்து வந்துட்டு இருக்க. அந்த பாடலை தொடர்ந்து கந்த சுவாமி படத்துல இருந்து ரீட்டா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். வாங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா?

0: சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்
1: மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.

சொல்லியிருந்தேன், நாய்க்குட்டிகளுக்கு, பூனைக்குட்டிகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு, விலங்குகளுக்கு மனிதருடைய பெயர்கள் வச்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப பூச்சிகளுக்கும் அவங்க பெயர்கள் வச்சிருக்காங்களா, அதுவும் மனித பெயர்களை வச்சிருக்காங்களா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புதிதாக வகைப்படுத்தப்பட்ட பூச்சிகளுக்கு யாருடைய பெயரை வச்சிருக்காங்கடா? இவங்க ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க, இவங்க ஒரு பாடகி, உலக புகழ் பெற்ற பாடகி, சிங்கப்பூருக்கு கூட வந்திருக்காங்க. அவங்க தான் டெய்லர் ஸ்விஃப்ட். டெய்லர் ஸ்விஃப்ட் உடைய பெயரை பூச்சிகளுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ரிவர்சைட் வளாகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் சேரா, இவங்க டெய்லர் ஸ்விஃப்டின் ரசிகையா. ஆஸ்திரேலியா பூச்சிகளை பற்றிய ஆய்வுல புதிதாக வகைப்படுத்தப்பட்ட 4 இனங்களுக்கு இந்த பாடகியையும் அவங்களுடைய இசை தொகுப்புகளையும் நினைவூட்டும் வகையில பூச்சிகளுக்கு பெயர்களை சூட்டியிருக்காங்க. இந்த பூச்சிகளின் பெயர் ஸ்விஃப்டிஃபிலஸ், அதாவது பயமில்லாதவள். ஸ்விஃப்டிஃபிலஸ் போயட்டோரம், போயட்ஸ் கவிஞர்னு அர்த்தமா, பூச்சிக்கு கவிஞர், ஃபியர்லெஸ் அப்படிங்கிற பெயர்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய இசை தொகுப்பின் பெயர். லவர், ஃபியர்லெஸ், த டார்ச்சர்ட் போயட்ஸ் டிபார்ட்மெண்ட். டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு பூச்சியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பூச்சி நம்ம பார்க்கும் போது இது என்ன பூச்சி அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதற்கு ஒரு மனித பேரை நம்ம கண்டிப்பா வச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வச்சுட்டாங்க, அதையோ பண்ணிட்டாங்கப்பா. சரி, உங்களுக்கு நேர்களே, இப்படி பெயர் சூட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாருடைய பெயரை நீங்க வைப்பீங்க? அந்த காரணத்தை சொல்லுங்க, ஏன் அந்த பெயரை வைப்பீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யலாம். 9678 9 6 8.

0: மீண்டும் கேட்க தூண்டும். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
6: உங்களுக்காக ஒரு கதை எடுத்து வந்திருக்கேன். தையல்காரர் பற்றின ஒரு கதை. தையல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்போதுமே ஒரு குறிப்பேடு, ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அதுலதான் எல்லாமே இருக்கும். அங்க அது காணா போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த சட்டையின் கை நீளத்தை குறைக்கணும், இந்த கால் சட்டையின் உயரத்தை குறைக்கணும், இந்த பொத்தான நம்ம மாற்றணும், இப்படி திருத்த வேண்டியதை எல்லாமே அவங்க அந்த புத்தகத்துல அல்லது குறிப்பேடுல எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் புதிதா தைத்த சட்டைய அவங்க அணிந்து பார்த்தாங்க. அளவு சரியா இருக்கா அப்படின்னு தையல்கார் கேக்குறாரு. அதற்கு இவங்க சொல்றாங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க, சரியா இருக்கு, இதையும் உங்க குறிப்பேட்டுல நீங்க எழுதிக்கீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கையாளர் தையல்காரரை பார்த்து சொல்றாங்க. தையல்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. திருத்த வேண்டியதை மட்டும் தாங்க நான் இந்த புத்தகத்துல எழுதுவேன், அதுதான் சரியா உங்களுக்கு அளவு எல்லாமே இருக்கே, இதை எதுக்கு நான் எழுதணும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த வாடிக்கையாளர் என்ன சொன்னாங்கன்னா, எதை நீங்க திருத்தணும் அப்படின்னு எழுதுறீங்கன்னு தவிர, திருத்தினத சரியா செஞ்சத நீங்க எழுதாத போது திருத்தங்களை மட்டுமே நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய மனநிலைய பாதிக்காதான் அப்படின்னு வாடிக்கையாளர் கேட்கிறாங்க. அவங்க, நம்முடைய மனதிலும் இப்படி ஒரு குறிப்பேடு நமக்கு இருக்கணும். சொதப்பிய ஒரு வேலைய நீங்க நினைவுல வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நல்ல முடிச்ச 10 வேலைகளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கணும், அத மறந்துடாதீங்க. காகிதத்துல இருக்கிற அந்த கருப்பு புள்ளியை மட்டும் கவனிக்காதீங்க, சுத்தி இருக்கிற அந்த வெள்ளை நிறத்தையும் கவனிங்க, ரொம்ப முக்கியம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல உங்களுக்காக
1: சில மணிகள்
0: வழக்கம் போல மூன்று குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் குறிப்பு இதுதான், என்ன சுற்றி உள்ள கட்டடங்கள் என்னை விட உயரமா இருக்கும். இரண்டாவது குறிப்பு, ஒரு காலத்துல சமைப்பதற்கான பொருள்களை வாங்க மக்கள் இங்க வந்தாங்க, ஆனா இப்ப பலர் சமைத்த உணவை சாப்பிடறதுக்கு வராங்க. மூன்றாவது குறிப்பு, என்னோட வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான 4 பக்கங்களுக்கு பதிலா 8 பக்கங்கள் இருக்கும். எந்த இடம் இது? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம் கண்டிப்பா உங்க

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள் எந்தெந்த இடத்த சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மீரா நினைக்கிறாங்க தேக்கா சென்டர் தேக்கா நிலையமா இருக்கும் அப்படின்னு. சமைப்பதற்கான பொருள்களும் சமைத்த உணவும் கிடைக்கும் ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த இடத்த நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சைனா டவுன் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு ஷா கேட்டிருக்கீங்க. புரியுதையே அந்த இடத்த நீங்க குறிப்பிட்டிருக்கீங்கன்னு. மேக்ஸ்வெல் உணவங்காடியா அப்படின்னு கலா சொல்றாங்க. சைம்ஸ்னு சேரா நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. கிடையாது கிடையாது கிடையாது. சரி, இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகளை மீண்டும் சொல்றேனே. இந்த இடத்தை சுற்றி உயரமான அலுவலக கட்டடங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த இடம் மட்டும் இன்னும் பழமையான ஒரு தோற்றத்தை வச்சிருக்கு. முன்பு இங்க மக்கள் சமைப்பதற்கான பொருள்களை வாங்கி சென்றாங்க. இந்த கட்டடத்துக்கு 8 பக்கங்கள் உள்ளன. நடுவுல ஒரு மணிக்கூண்டும் இருக்கு. எந்த இடம் இது?

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: தெரிஞ்சிருக்கோம் இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு நவரச நாயகன் கார்த்திக். அவருடைய ஒரு பாடல்தான் இப்ப வந்துகிட்டு இருக்குதுங்க. அவ்வப்போது நீங்க வணக்கம் சிங்கை ஆனந்த மார்பம் நீ கடை இருளாட்டும் நிகழ்ச்சிகள்ல கேட்க போறீங்க. இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பழைய பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருக்க

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: சில மணிகள்.
3: சலீமா, குட் மார்னிங். முரளி, லவ் பசாத்.
4: காலை வணக்கம் ஹலீமா.
5: வணக்கம் மாமா.
4: லவ் பசா.
6: காலை வணக்கம் ஹலீமா. நான் வருஷம் பேசுறேன். அது வந்து லவ் பாஸ்டாட் இருக்கும் நினைக்கிறேன்.
4: காலை வணக்கம் ஹலீமா.
5: வணக்கம்.
4: கலியரசி பேசுறேன். நான் நினைக்கிறேன் லவ் பாஸ்டாடா.
5: நாதன், ஃபாத்திமா மஜீத், ராஜு, மணி, திவ்யா, எஸ் முரளி, நாதன், எஸ் என் ஹெச், எலிஸ், கேரலின், கலையரசி, ராதகுமாரி, ரவி, வி, ராஜாங்கம், மணி, அலோய், நியூமன், நீங்க எல்லாருமே சரியான பதில் தெரிவிச்சிருக்கீங்க. வரலாறு கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப வாங்க பாடல கேக்கலாம்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: வாங்க, இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, ஒரு இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 21 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலி தரமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: காலை 10 மணி முதல்
2: பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் ஆரம்பம். ஆமாங்க, இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் லவ் பாசான் இடத்தை பத்தி தான். ரேஃபல்ஸ் கீழ இருக்கும் இந்த இடத்தின் பழைய பெயர் தெலுக் ஆயே சந்தை, பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். உணவின் மனமும் பழமையின் அழகும் ஒன்றா சந்திக்கும் ஒரு இடம் தான் இந்த லவ் பாசான்னு சொல்லலாம். 1820களில் இதன் ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்துச்சு. மரத்தாலும் ஓலை கூரையாலும் இந்த சந்தையை செஞ்சிருந்தாங்களா. ஆரம்ப கட்டடம் பாதுகாப்பற்றதாக இருந்ததுனால 1833 புதிய கட்டடம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கடற்பகுதிய மண்ணால் நிரப்பி நிலமாக்கும் பணிக்காக 1879 பழைய சந்தை அகற்றப்பட்டிருந்துச்சு. 1972 மீன் காய்கறி போன்ற பொருள்களை விற்ற சந்தை சமைத்த உணவு விற்கும் உணவு நிலையமாக மாறியது. அதன் பிறகு பல பேர் வர ஆரம்பிச்சாங்க, அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 73 ஆண்டுல ஜூன் 28 தேதி அன்று அது ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆமாங்க, லவ் பாசான் ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதை பணிகளுக்காக 86 கட்டடம் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது மீண்டும் பொருத்தப்பட்டு 89 லவ் பாசான் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டது. லவ் பாசான் என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய சந்தைன்னு அர்த்தம். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்தது இல்லையா. அதனால மீனவர்கள் அவங்களுக்கு பிடித்த மீன்களை நேர சந்தைக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்ப இங்க நின்றீங்கன்னா அலுவலக கட்டடங்கள் தெரிகின்றன. லவ் பாசான் இந்த கட்டடத்தின் அழகான இரும்பு பாகங்கள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தயாரிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டன. ஆழமான வரலாறு கொண்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம் லவ் பாசான்.
3: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: தாரிநீர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: என்ன நடந்தது? முதியவர் சமநிலையை இழந்தார், பின்னோக்கி விழுந்தார். அவரது தலையின் பின்பகுதி சுவரில் மோதியது. தலையிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதை பார்த்த மேரி உடனடியாக அவருக்கு உதவி செய்தார். இந்த இழுப்பறி முழுவதும் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. இந்த பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: சத்ரி ஏந்திருங்க
2: ரவி எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க
1: நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கீங்க
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும் நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
2: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

அழையுங்கள் 6341515158.

வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் காணாமல் போன 129 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜாவா கடலில் சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு கவிழ்ந்தது. அதில் 243 பேர் இருந்தனர். அவர்களில் 108 பேர் பத்திரமாய் மீட்கப்பட்டனர். 6 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. 12 கப்பல்களில் சுமார் 600 பேர் மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். கடல் கொந்தளித்ததால் 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. அதனால் பயணிகள் படகு கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பிலிப்பீன்ஸின் போங்சமாரோ தன்னாட்சி வட்டாரத்தில் வாக்களிப்பு விறுவிறுப்பாய் இடம்பெறுகிறது. அங்கு முதன்முறை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. வாக்களிப்பு தொடங்கவிருந்த சில மணி நேரத்தில் பங்சமாரோவில் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. 3 மாண்டனர், 15 பேர் காயமடைந்தனர். எதிரெதிர் அரசியல் கட்சியினர் முந்திக் கொண்டு வாக்களிக்க முயன்றதால் வன்முறை வெடித்தது என்று காவல்துறை கூறியது. பங்சமாரோ நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்கள் 80. 13 கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பங்சமாரோவில் நெடுங்காலமாய் அரசியல் பகையும் வன்முறையும் தொடர்கிறது. தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தால் அதுவே மாபெரும் வெற்றியாக கருதப்படும் என்று அரசியல் கட்சிகள் கூறுகின்றன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாஷிங்டன் பயணத்தை ரத்து செய்யலாம் என்பது பற்றி தமக்கு கவலை இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். தைவானுக்கு அமெரிக்கா புதிதாக ஆயுதங்களை விற்பனை செய்தால் இம்மாத இறுதியில் அதிபரின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்படலாம் என்று சீனா எச்சரித்தது. அதற்காக கலங்கவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார்.

0: சீன அதிபருடன் நல்ல உறவு இருப்பதாக சொன்ன அவர், கடந்த சில ஆண்டுகளாக சீனா நியாயமாய் நடந்து கொள்வதாகவும் கூறினார். தைவானுக்கு 14 பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா பரிசீலிக்கிறது. தைவான் தனது நாட்டின் ஓர் அங்கம் என்று சொல்லும் சீனா, தேவைப்பட்டால் இராணுவ பலத்தின் மூலம் தைவான் இணைத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் மாபெரும் எண்ணெய் வளத்தில் 1/5 கைப்பற்றும் அமெரிக்காவின் அண்மைய ஒப்பந்தத்தை அவர் சுட்டினார். அயர்லாந்து சென்றுள்ள திரு டிரம்ப் இந்த ஆண்டுக்குள் ஈரான் போர் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைத்தவணை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதன் பிறகு போர் முடிவடையலாம். பின்னர் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடுமையாக வீழ்ச்சியடையும் என்றார் திரு டிரம்ப். இதற்கிடையே சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்பின் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் மூடப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து எண்ணெயை கொண்டு செல்ல அந்த 1200 கிலோமீட்டர் நீள குழாய் வழியமைத்தது. அது மூடப்பட்டிருப்பதால் சவுதி அரேபிய எண்ணெய் உற்பத்திக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 4 விழுக்காடு பாதிப்பு ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஒமான் ஹர்முஸ் நீரிணை தொடர்பான முக்கியமான ஆலோசனையை ஒத்திவைத்திருக்கிறது. ஈரானும் வளைகுடா நாடுகளும் கலந்து கொள்ளும் கூட்டத்தை ஒமான் இன்று நடத்தவிருந்தது. ஹர்முஸ் நீரிணையின் எதிர்காலம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈராக்கும் வளைகுடா நாடுகளும் ஆலோசனையில் பங்கேற்கும் என்று ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் ஒமான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று பஹ்ரைன் கூறிவிட்டது. உரையாடலுக்கு ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒமான் தெரிவித்தது. ஆக்சியஸ் டிசைன் உட்புற வடிவமைப்பு நிறுவனத்திடம் காவல்துறை விசாரணை நடத்துகிறது. அந்த நிறுவனத்தை நாடிய சுமார் 20 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. வீட்டு புதுப்பிப்பு பணியை முறையாக நிறைவு செய்யாதது, அறைகலன்களை வழங்காதது, பணத்தை திரும்ப கொடுக்காதது என வாடிக்கையாளர்கள் பலர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். சிலர் 1000 வெள்ளியை இழந்தனர். வீட்டு புதுப்பிப்பு பணிகளை முடிக்க இன்னும் சிலர் வேறு நிறுவனங்களை நாடினர். சம்பளமும் மத்திய சேவைநிதி சந்தாவும் வழங்கப்படவில்லை என்று ஆக்சியன் டிசைன் நிறுவன முன்னாள் ஊழியர்களும் புகார் அளித்திருக்கின்றனர். அந்நிறுவனத்தின் மீது மத்திய சேவைநிதிக் கழகம் சட்ட நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. வேலைவாய்ப்பு சட்டம் மீறப்பட்டதா என்பதை மனிதவள அமைச்சும் விசாரிக்கிறது. பணப்புழக்க பிரச்சினை இருந்ததாக ஆக்சியன் டிசைன் நிறுவன இணை நிறுவனர் கூறுகிறார். காவல்துறை விசாரணை தொடர்கிறது. வடகொரியா பெரிய அளவில் இராணுவ பயிற்சியை நடத்தியிருக்கிறது. அதில் நெடுந்தொலைவு ஏவுகணைகளும் கவச வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட பயிற்சியில் வடகொரிய இராணுவத்தின் எல்லா பிரிவினரும் கலந்து கொண்டதாக அந்நாட்டின் KCNA செய்தி நிறுவனம் கூறியது. கிழக்கு கடலின் ஒன்சான் பகுதியில் வடகொரியா பலமுறை ஏவுகணைகளை பாய்ச்சியதாக தென்கொரியா தெரிவித்தது. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா ஆகியன 5 நாள் கூட்டு ராணுவ பயிற்சியை நிறைவு செய்த மறுநாள் வடகொரியாவும் பயிற்சி நடத்தியிருக்கிறது.
1: சொல்லும் பொருளும் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: உங்க முகம் கூட என்னால பார்க்க முடியாது.
3: மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க.
4: பார்வை மங்கும் முன்பே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமா?
5: கண்ணாடி இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.
4: கண் பராமரிப்பை தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றி வருகிறது?
6: Even 80-90 year old people glasses ஏ தேவையில்ல.
7: ரோபோட்டிக் சர்ஜரியும் வரப்போகுது.
4: வசந்தத்தில் வரும் புதன் இரவு 9:30 மணிக்கு எதிரொலி.

0: ராஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Teka Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 633-1055 633-4-1055. சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25-34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். இப்ப உங்களுக்காக கண்டேன் காதலை இப்படத்துல இருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கேள்வியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: பொன்னி அரிசி
1: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல உங்களுக்கான மூன்று குறிப்புகள் இவைதான். சுறா, சீப்பு, உடையின் ஜிப்பு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? சுறா, சீப்பு, உடையின் ஜிப்பு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678-8968. கல்லூரி படத்துல இருந்து ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல் இதோ.

இதுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்தது சுரா சீப்பு ஜீன்ஸின் ஜிப்பு இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டு இருந்தேன். மாலா நினைக்கிறாங்க கூர்மையான முனைகள் அப்படின்னு. சுறாவை நினைச்சீங்கன்னா கூர்மையான முனைகள் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா சீப்புக்கும் நம்ம ஜீன்ஸின் ஜிப்புக்கும் கூர்மையான முனை இல்லையே, அப்படி இருந்தா அது ரொம்ப ஆபத்தா அமையுமே. மூன்றுமே வெட்டோம் அலிமா, நம்மள வெட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கலா, நல்ல பதில். ஆனா கிடையாது, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் கொடுத்த மூன்று இதுதான், சுரா சீப்பு ஜீன்ஸின் ஜிப்பு. இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்புன்னு யோசிச்சு பாருங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. இந்த பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 9 6 7 8 8 9 6 8.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழைங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: பிற்பகல் 2

0: என்ன தொடர்பு இருக்கு? நேர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க.
1: வணக்கம் அலிமா, பேசுறேன். எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான சம்பந்தம், பற்கள்.
2: வணக்கம் அலிமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: சுறா, இந்த சீப்பு, இந்த சிப்பு, மூணுக்கும் தொடர்புடையது பற்கள்.
3: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை பற்கள்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
4: சுறா, சீப்பு, ஜிப்பு, இது மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து மூன்றுலயுமே பல்லு இருக்கு.
5: வணக்கம் அலிமா, என்னோட பேர் சரவணன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, சுறா மீனுக்கு வந்து பற்கள் வந்து வரிசையா இருக்கும். அதே மாதிரி சீப்புக்கும் பற்கள் வந்து வரிசையாக உள்ளவும், சீப்பு தலை சீப்பு உதவுது. அதே மாதிரி ஜிப்புக்கும் வந்து அந்த பற்கள் வந்து ஒன்றோட ஒன்று இணைக்க உதவுகிறது. இது அனைத்திற்கும் ஒற்றுமை வந்து பற்கள் தான்.
0: சுறாக்கு வரிசையா பற்கள் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு ஒரு பல்லு விழுந்துச்சுன்னா அந்த பல்லு ஒரு வயது வரைக்கும் திரும்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் பிறகு வளராது. ஆனா சுறாவுக்கு எப்படின்னா, அதன் வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய பற்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க, வாழ்நாள் முழுவதும் புதிய பற்களை அது உருவாக்கி கொண்டே இருக்குமா, அந்த ஒரு ஆற்றல் சுறா மீன்களுக்கு இருக்குது. சில சுறாக்கள் வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பற்களை மாற்றுகின்றன சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு 30,000 பற்கள் வரை அதன் முழு வாழ்நாள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சீப்பின் பற்கள் முடிய பிரித்து வார உதவுது. உடல இருக்கிற ஜிப்பின் பற்கள் இரண்டு பக்கங்களையும் ஒன்றாக இணைக்கிறதுக்கு உதவுது. சுறாவின் பற்கள் இறைய பிடிக்க உதவுது. சீப்பின் பற்கள் முடிய வார உதவுது. ஜீன்ஸ் ஜிப்பின் பற்கள் உடையின் இரு பக்கங்களையும் இணைக்க உதவுது.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேல
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg one stop payroll solution.
1: வந்துருச்சு பீசா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சமைக்காலி கோழி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைந்த ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான். இனி 1 மணி நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனந்த மார்பன் நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரத்துல நம்ம இருக்கோம். இந்த அங்கத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: பாடல்களே நீங்க முழுமையா கேட்கணும்னா தொடர்ந்து நீங்க ஆனந்த மாறுவ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே வரணும். அதற்கு முன்னால வாங்க இந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால இன்றைக்கான பாடலை எப்படி இருக்க போகுதுன்னு சற்று முன்பு சொல்லி இருந்தேன். ஆமாங்க, இடியுடன் கூடிய மழையை பல இடங்களில் எதிர்பார்க்க போறீங்க. அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி? செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வானம் தெளிந்து காணப்படும், அவ்வப்போது காற்று வீசும்னு முன்னுரைக்கப்பட்டிருக்கு. ஆனா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மதிய வேளையில நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னிறக்கப்பட்டிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா ஆக்சன். நேற்று முந்தானித்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புகைப்படமா இருக்கட்டும், இந்த ஒரு ரீலா இருக்கட்டும், காணொலியா இருக்கட்டும், ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுகிட்டே இருக்கு. பல பேரும் ரீபோ செஞ்சிருந்தாங்க, அதற்கு குறிப்பா இந்த பாடல தான் ஒளிபரப்பியும் இருந்தாங்க. ஒரு பின்னணி இசையா பாடலா,
2: சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா.
1: இந்த பாடல ஒளிபரப்பின பிறகு நான் இதை பற்றி பேச போறேன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, தலை தளபதினே சொல்லாம நான் அஜித் விஜயனே சொல்றேன். ஏன்னா தலைன்னு சொல்லி பல பேரும் திட்டு வாங்கி இருந்தாங்க அந்த நாள் அன்று. அந்த முறப்பிலேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு, தலைலாம் சொல்லக்கூடாது, அஜித் தான் சொல்லணும் அப்படின்னு. அதே நேரத்தில் ரொம்ப சத்தம் போடாதீங்க, குரலை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு கை செய்கையிலையும் அவர் காட்டி இருந்தாரு. செப்டம்பர் 12 அன்று பிரிட்டனின் சில்வர் ஸ்டோன் பந்திய திடல்ல இந்த சந்திப்பு நடந்தது. விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க, அஜித்தை பார்த்திருந்தாரு, ஓடி கட்டி பிடித்து வந்த ஒரு காட்சியை பல பேரும் ரீபோ செஞ்சிருந்தாங்க. அங்க நடந்த மிஷலின் லெமான் கோப்பை கார் பந்தயத்துல அஜித் பங்கெடுத்திருந்தாரு. அங்கு சென்ற CM விஜய் அஜித்தை சந்தித்து கட்டி அணைத்திருந்தாரு. அதன் பிறகு குடி அசைத்து பந்தயத்தை அவர் தொடங்கி வைத்தாரு. அங்கிருந்த வர்ணனையாளர்கள், இந்த பந்தயத்துக்கான வர்ணனையாளர்கள்
3: தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை 73 மற்றும் 87 சிங்கப்பூர் தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: வாரிசு படத்துல இருந்து சிலம்பரசன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால என்னை அறிந்தால் படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் கான பாலா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப உங்களுக்காக ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. டுவாசி நோக்கி செல்லும் பிஇ டோபாயோக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது, அங்கு நான்காம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும். சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி தஞ்சோங் காட்டோங்கு பிறகு சாலை பணி, அங்கு முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
4: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
3: பெரியவங்களும் வரலாமா?
4: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
3: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
5: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: ரத்தம்

0: ஒருங்கிணைப்பாளர் அனுப்பி வச்சிருக்காங்க. எளிதாக்குபவர் அப்படின்னு யாரு சொல்லிருக்காங்க? பானு, இன்னொரு பானு அவங்க சொல்லிருக்காங்க.
1: வணக்கம் அலிமா, நான் மட்டும் பேசுறேன்.
0: வணக்கம்.
1: நீங்க கேட்ட கேள்வி பதில் வந்து சிறப்பம்சம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஒத்து போகாதே. ஃபெசிலிட்டிக்கு சிறப்பம்சம் என்பது ரொம்ப தூரமான ஒரு பதிலாக இருக்குது. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க என்ன பதிலாக இருக்கோ. எப்படி இந்த வார்த்தையை சரியா தமிழ்ல சொல்றது? ஃபெசிலிட்டேட்டர் தமிழ்ல என்ன?

0: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து அனிருத் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால லப்பர் பந்து படத்துல இருந்து பிரதீப் குமார் ஸ்ரீ வாங்கி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கான தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: Maverick Events and Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, DMRK Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
0: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை September 16 வரை மட்டும்தான். காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
0: ஆனந்தம் ஆரம்பம். வழி நடத்துபவர் பயிலரங்குகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வழி நடத்துபவர்கள் பல பேரும் அங்க இருப்பாங்க, சரியான அம்சங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த காசஸ்க்கு போகும்போது இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் வழி நடத்துபவர்கள். பல பேரும் சரி நம்ம அனுப்பி வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.

கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
1: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
0: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
0: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
0: இருவரும் சேர்ந்த நிகழ்ச்சி படக்க வந்துருவோம். அந்த நம்பிக்கையில விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். காலை 10 மணி செய்திகளுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிற இந்திய பாடல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப வாங்க ஆனந்த மரபு நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்கலாம். ஷான் ராதன் அதிதீரா கொண்டு வராங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்ப நானும் விடைபெற போகிறேன்னு புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு சந்திப்போம்.

0: ஈஸி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். 9

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi Numbers on 96.8.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோதாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: Everybody knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last, with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite Media Corp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
6: Media Kabuli 96.8 Hindi Paadalgal.
7: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவ்வு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
4: ப்ரோ உங்களை எல்லா காலத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளை சொந்தமா பொண்ணு விட சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames

0: பஞ்சாபி பாடல்கள்
1: பஞ்சாபி 96.8.

0: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.
1: No puedo dejar de amar.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore the return tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale Masala Coffee live in Singapore the return tour நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96719.

0: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வேல
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
5: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
4: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
5: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
6: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா பிரைவேட் லிமிடெட்.
7: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இது மலையாள பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Theka Place, B1-25.
0: இப்போதே அழைங்க. 633-4-1055 633-4-1055.
1: வந்துருச்சு. பீசா ஹட்டின் புத்தம் புதிய சீசி 7 கொரியர் சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோடி, நவுறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
2: Eight singles looking for love.
3: We're here to find love.
2: Get a little help from the person they trust most.
3: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
2: Their love life is in the hands of their wingman.
4: We have to make it happen.
5: I want to go on a date.
2: Their biggest cheerleader and their harshest critic.
3: Your wingman will go head to head in a series of challenges.
2: The wingman wins a challenge, the single gets the date.
6: A chance to get a bit closer with her.
2: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
7: Whatever happens, I do want you in my life forever.
2: Or betrayal and heartache.
8: I got played.
9: I literally want to throw up right now.
10: Girl, you gotta fix yourself.
11: Who knows what's coming next?
2: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
12: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: Everybody knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last, with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite MediaCorp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
5: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
6: தெலுங்கு பாடல்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: முதல் பாரதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: சூடா ஒரு டீ போடு.
5: டீயாலே போடுவோம்.
6: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: இன்றைக்கு நான் ஒரு வெள்ளி சம்பாதித்திருக்கேன். என்னது நித்யா, ஒரு வெள்ளிக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதற்கு நான் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா? நான் குடித்த பானங்கள் மாணவர்கள் ஒருத்தர் பேரு சைஃப், அவருக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது, அவருக்கு 8 வயதாகிறது. அவருக்கு பிடித்த நடவடிக்கைகள்ல இந்த மாதிரி நெகிழிப்புட்டிகள், பான கோல்கலன்கள் இவையெல்லாம் சேகரித்து இந்த ரிட்டர்ன் ரைட் அப்படிங்கிற கருவிக்கு முன்னாடி சென்று அதை ஒவ்வொன்றாக செலுத்தி அதிலிருந்து வர காசை சேமித்து அவருக்கு பிடித்த உணவுகளை வாங்குறது தான் அவருடைய அன்றாட குறிக்கோளுங்க. சைஃப் இதுவரைக்கும் 170 பான கோல்கலன்களை சேகரிச்சிருக்காருங்க. அப்படின்னா அவர் 17 வழி சேமிச்சிருக்காருன்னு அர்த்தம். அடுத்த சிறுவன் மாணவர் கிரகரி, இவருக்கு 9 வயதுங்க. 200 கேன்ஸ் கோல்கலன்கள், நெகிழி புட்டிகள் இவைகளை 2 மாத காலமாக சேகரிச்சு அதன் பிறகு பான கோள்களின் திரும்ப பெறும் திட்டம் வழியாக இவர் 20 வெள்ளி சேமிச்சிருக்காருங்க. இந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கிறோங்க. இப்படி ஒரு நடவடிக்கைய உங்க பேரன் பேத்தி பிள்ளைகளுக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த சிங்கப்பூரை கழிவற்ற சுத்தமான சுகாதாரமான ஒரு நாடாக மேம்படுத்துவதற்கு நாம முயற்சி செய்யலாங்க. அடுத்த 4 மணி நேரம் நானும் சம்பாதிக்க போறேன், காசு பணம் கிடையாது, உங்களோட அன்புதான். நல்ல பாடல்களும் தொகுப்புகளும் நான் உங்களுக்கு வழங்க வழங்க நீங்க எனக்கு ஹார்ட் ஹார்ட்டா அன்ப அனுப்பிக்கிட்டே இருப்பீங்களா? நான் அதை சம்பாதிச்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரி ஆகிறேன். காசு பணத்தை விட அன்புதாங்க பெருசு. இதே அன்போட, இதே அன்போட 4 மணி நேரம் உங்களுக்காக தொடர்ச்சியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. பால் சூடாயிடுச்சு. நம்ம நேர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான டீ பார்சல்.
9: நம்ம
10: பக்கத்து கிளாஸ் தான்
9: மஜா பண்ணிட்டான்பா.
10: அப்படியா?

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: டேய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா?

0: திரையிலிருந்து ஜிவி பிரகாஷின் இசையில் கேன் கருணாஸ் கொண்டு வந்து பாடல நாம ஆரம்பிச்சிருந்தோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போட்ஸ்டவுன் ஸ்டீல் ரோட் சாலை சந்திப்பில் குறிப்பாக ஹாலண்ட் ரோட்ல குயின்ஸ்வேக்கு பிறகு விபத்து நேர்ந்திருக்குங்க. வாகன ஓட்டிகள் மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
6: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
7: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
9: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: திங்கட்கிழமை அன்றைக்கே உங்களுக்கு ஒரு சவால் வைக்க போறேன் நித்யா கொஞ்சம் கொலவெறியோட தான் நான் வந்திருக்கேன்னு வைங்க உங்களுக்கான ஒரு சவாலான பாடலோடு பாடவ அங்கத்தில் காத்துட்டு இருக்கேன் நித்யா இவ்வளோ நாளாக உங்களுக்கு சுலபமாக கொடுத்து விட்டேன் இன்றைக்கு இன்றைய வாரம் கொஞ்சம் சவாலான ஒரு வாரம் ஒரு பாட்டோட நம்ம ஆரம்பிப்போமே வாழ்க்கையில் சவால் இல்லைன்னா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லைங்க அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்தது கடைசியில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க அங்கே தான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செஞ்சு வரத்துக்கு பரவாயில்ல நம்ம சுலபமாக பாடலை கொடுத்துட்டு போயிடலாம் நினைப்பேன் ஆனா முடியாது இன்றைக்கு பார்ப்போமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு ஆனா அதற்கு முன்பாக வாங்க டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கலாம் லேசாக உயர்ந்திருக்கிறது விலை 173 வெள்ளி 10 காசுங்க மீண்டும் சொல்றோம் 173 வெள்ளி 10 காசு
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்
4: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம் வந்த பாடல்கள்
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
6: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
5: ஒலி 9:08
2: 80களில் வெளிவந்த பாடல்களின் முன்னோட்டம் லேசா இது உங்களுக்கு

இந்த வேகமான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதற்கு முன்பாக மென்மையான ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலுக்கு முன்பாக வாங்க இன்றைய சவாலான அந்த ஒரு இசை கேட்டலாம். எந்த பாடல்ல இப்படி ஜதியோட நம்ம மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பாரு, அதே சமயத்துல அந்த ஜதிக்கு ஏத்த மாதிரி இசை கொடுத்திருப்பாரு பாருங்க நம்மளோட இளையராஜா. அடேங்கப்பா, எந்த பாடல்ல இந்த ஒரு இசை இடம்பெற்றிருந்தது? அந்த பாடலுடைய தலைப்பு குறிப்பிடாம நீங்க அந்த பாடல் நீங்க அதை பாடி அனுப்பணும். 30 வினாடிகளுக்குள்ள அந்த பாடல் என்ன அப்படிங்கறத நீங்க பாடி அனுப்பணும். 9678 9 8 என்ற எண்ணுக்கு மீண்டும் நீங்க வந்து நீங்க குரல் பதவி அனுப்புங்க. மீண்டும் அந்த இசையை நாம கேட்கலாம். பதில் தெரிந்தால் இல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, பதில அனுப்புங்க. 9678 9 8. அதற்கு முன்பாக வாங்க கோழி கூவுது சிறையிலிருந்து மென்மையான பாடல் உங்களுக்காக வருகின்றது. கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி கொண்டு வராங்க. கேட்டு மகிழுங்கள். இது டீ கடை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111055. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன் .com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்பில் அதிகமாக பேசப்படாத ஒன்று, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். எலக்ட்ரோலைட்ஸ் என்பது மினரல்ஸ், அதாவது கனிமங்கள். இந்த கனிமங்கள் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ் உங்களுடைய தசைகளை மேம்படுத்தவும் உங்களுடைய உடல்லையும் உயிர் அணுக்கள்ல தண்ணீர் அளவை சமநிலையாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உதவுது. அது மட்டும் இல்லாம இதன் வழியாக உங்களுடைய உடலுக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் சி இவை எல்லாத்தையும் எலக்ட்ரோலைட்ஸ் உங்க உடலுக்கு தருது. ஆக இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அளவை உங்களுடைய உடல்ல மேம்படுத்த நீங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நான் லேசா ஒரு குறிப்பாக சொல்ல போறேன். வைட்டமின் சி உங்களுடைய உடலுக்கு வேணும்னா நெல்லிக்காயை அதிகமாக உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாப்பிடறதுக்கு கசக்கலாம், அதுல சில நேரத்துல தேன் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பழச்சாராக்கி அதை அருந்துவாங்க. இந்த வைட்டமின் சி உங்க உடல்ல இருந்து எடுக்கிறது என்ன தெரியுமாங்க? பொரித்த உணவுகள், குறிப்பாக பர்கர்ஸ். அடுத்ததாக உங்களுடைய உடல்ல கோலஜன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா குடை மிளகாய் இவைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்க. இனிப்பான உணவுகள். அடுத்ததாக இரும்பு சத்து கொடுக்கிற உணவு பச்சை காய்கறிகள், குறிப்பாக ஸ்பினச் வகைகள். அதுவே இரும்பு சத்து குறைக்கிற உணவுனா அது உருளைக்கிழங்கு சீவல்கள். அடுத்ததாக எலக்ட்ரோலைட்ஸ் இது அதிகமா வேணும்னா சில பேர் இளநீர் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இளநீரும் சில பேரால குடிக்க முடியாது. அப்படி இளநீர் அருந்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய மருத்துவரை நாடி எவ்வளவு நீங்க குடிக்கலாம் ஒரு நாளுக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வைக்கிறது நல்லதுங்க.

0: மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டியம் கத்துக்கிறாங்க?
1: ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
0: பெரியவங்களும் வரலாமா?
1: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
0: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarivafineart.com அல்லது 8513333400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இன்றைக்கு நாம பாடவா அங்கத்துல ரொம்ப நாள் கேட்காத ஒரு பாடலின் இசையை கொண்டு வந்திருக்க. கர்நாடக இசையும் மேற்கத்திய டிஸ்கோ இசையும் கலந்த ஒரு பாடலுங்க. நினைச்சு பாருங்களேன், நான் ஜதி சொல்றேன், விமலா ஆடுறாங்களா அதுக்கு? இந்த மாதிரி கற்பனை எல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு நித்திய யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு சத்தமா கேட்குது. நம்ம ராதாகிருஷ்ணன் நாயுடு என்ன நினைக்கிறாரு?
1: இனிய மாலை வணக்கம் நிச்சாரா அவர்கள்.
0: வணக்கம் சார்.
1: ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷா நினைக்கிறேன். நீங்கள் போட்ட அந்த பாடலின் இசை நம்ம ஊரு சிங்காரி.
0: ஆஹா,
1: இப்பாடல் நினைத்தாலே இனிக்கும். இப்பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
0: நம்ம ஊரு சிங்காரி அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு.
0: என்ன ஆச்சரியனா, உங்களை மாதிரியும் நம்ம ராதாகுமாரி நினைச்சிருக்காங்க நம்ம ஊரு சிங்காரி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உங்க இருவருக்கும் நல்ல முயற்சி, இருந்தாலும் அது தவறான பதில். சரியான பதில்களை நம்ம ரஹ்மான் ஷா, சித்ரா, சாந்தி தனபால், சந்திரசேனா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சாந்தி தனபால் பாடி அனுப்பியிருக்காங்க, கேட்போமா?
3: மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு
0: என்பது சரியான பதில்.
4: மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு,
0: சரியான பதில் இதுதாங்க. நெற்றிக்கண் திரையிலிருந்து இடம்பெற்ற மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற பாடல் தான். இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் நடிப்பு, எப்பா அப்பா மகனுக்கு இடையே அந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா, அதுல அவர் அசத்திருக்காரு. அந்த ஒரு நடிப்பை மீண்டும் மீண்டும் இந்த படத்தை நிச்சயமா பாக்கலாங்க. ஆனா இப்போது வாங்க பாடலை கேட்டு நம்ம ரசிக்கலாம். நம்ம சாந்தி டீ கடை.

தூக்க ஜம் தூக்க தாரி கிட்ட ஜம் தாரி கிட்ட ஜம் தூக்க தாரி கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தரிகிடதோம் தித்தி தை தரிகிடதை தித்தித்தோம் தரிகிடதோம் தித்தி தை தரிகிடதை தகதி மீதகஜுனுதா

0: மனசு.
1: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
3: You eat already.
1: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இந்த வாரத்தின் நட்சத்திரமாக இருக்கிறாரு நம்ம முரளி கார்த்திகேயன் முத்துராமன், அதாவது நவரச நாயகன் கார்த்திக். எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர். நடிப்பா இருக்கட்டும், தன்னுடைய காதல் உணர்வை ஒரு காலத்துல சாக்லேட் பாயா இருந்தாரு. காதல் படங்கள்

0: காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல வல்லவர். அவருடைய குரல் தன்மையோ தனித்துவமானது. 80கள் 90களில் வெளிவந்த அவருடைய படங்கள்ல நிச்சயமா நம்மளால மறக்கவே முடியாது. அதனால அவ்வப்போது அவருடைய பாடல்களை நாம ஆங்காங்கே ஒளிபரப்ப போகிறோம். அது முக்கியமாக நேற்று செப்டம்பர் 13 நவரச நாயகன் கார்த்திக்கு 66 வயது பூர்த்தியாகி இருக்கிறது. அவருக்கு இந்த நேரத்துல பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் வானொலி வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் நவரச நாயகன் கார்த்திக் ஸ்பெஷல் அப்படிங்கிற பாடல் தொகுப்பு உங்களுக்காக இடம்பெறுங்க. அவருடைய வேகமான பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன வேகமான கார்த்திகுடைய பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களுடைய பாடல் தேர்வுகள 9678 9 8 என்ற எண்ணுக்கு நித்யா என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய பாடல்கள் நல்ல பரபரப்பா நல்ல வேகமாக வளர்ச்சியாக இருந்தால் பாடல் பட்டியல நிச்சயமா நாம சேர்த்துக் கொள்வோங்க. இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேகமூட்டமாக இருக்கும். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம், எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
2: பெரியவங்களும் வரலாமா?
1: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
2: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarivafineart.com அல்லது 8512333400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Theka Place, B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
5: நல்ல சுட சுட டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? சில இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து எனக்கு கொஞ்சம் செய்தி வந்திருக்கிறது. உங்க இடத்துல மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா என் இடத்துல, அதாவது மீடியகோ வளாகம், அது சுற்றி வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கிறது. காற்று தூய்மை கேடும் அதிகரிச்சிருக்கு. நிறைய தண்ணீர் குடிங்க, உங்க உடலை பாத்துக்குங்க. ஆக வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா நல்லது, சந்தோஷம். முடிந்த அளவுக்கு அதாவது வெளிப்புறத்துல நடவடிக்கைகளை ஈடுபடாம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அதே சமயத்தில் நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அல்லது வீட்டுல இருக்கீங்களோ, நீங்க நல்ல வானொலி கேட்டுக்கிட்டு பாடல் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கான பாடல்கள் உங்களுக்காக ஒரு சின்ன முன்னோட்டமாக எடுத்து வச்சிருக்கோம். கேளுங்களேன். தொண்ணூறுகளில் இடம்பெற்ற இந்த பாடல்கள் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஒரு விஷயத்தை பத்தி கலந்துரையாட போகிறோம். அதனால வானொலி பக்கமாகவே இருக்கணும். அதற்கு முன்பாக மாணிக்கம் திரையில இருந்த கார்த்திக் ராஜா அவருடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சொல்லத்தை கொண்டு வரும் பாடலை வாங்கி கேட்கலாம். இது டீ கடை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நீங்க வீட்டுல ஆடிட்டு இருக்கீங்களோ இல்லையோ, நிச்சயமா நான் இருக்கையில உட்காந்துகிட்டு ஆடிக்கிட்டே இருக்கேன். அப்பப்ப டிக்டாக்ல பாப்பீங்களே, அந்த மாதிரிதான், யாருமே இல்ல பாக்குறதுக்கு. சந்தோஷமா நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நேயர்களே. ஆக பாடல்கள் கேட்டவாறு நீங்களும் ரசித்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பழக்கங்களை பத்தி நான் பேச போறேன். அந்த காலத்து பழக்கங்களை பத்தி நாம கலந்துரையாட போறோம். அதற்கு முன்பாக வாங்க, மாலை மணி 5:20 ஆயிடுச்சு.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்துகள் பல இடங்களில் ஏற்பட்டிருக்குங்க. MCE நோக்கி செல்லும் AYE ஜோங் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு, அடுத்ததாக வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புகேத்திமா ரோட், வாயாங் சத்து மேஞ்சாலைக்கு அருகில் முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்து நேர்ந்திருக்கு. அடுத்ததாக துவாசி நோக்கி செல்லும் PIE கிளாம்டிக்கு பிறகும் விபத்து நேர்ந்திருக்குங்க. பார்த்து பத்திரமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/AsianGames.
6: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
7: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
6: வேல
7: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 குறைவான மாத கட்டணம் தான்.
8: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348 2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
9: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
3: நமக்கு பிடித்த சில பழக்க வழக்கங்கள் இருக்குங்க. Old habits அப்படின்னு சொல்லுவோம், சில நேரத்துல old fashioned அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா என்னம்மா என்னப்பா, நீங்க வருஷம் 2026 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னுமா இந்த பழக்கத்தை நீங்க விடல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பழக்கம், நீங்க கைவிடக் கூடாது அப்படின்னு திடமாக பிடித்து கொண்டிருக்கும் ஒரு பழக்கம் என்ன அப்படிங்கறத பகிர்ந்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரிந்த சில பெரியவர்கள் ATM கருவிக்கு சென்று எப்பவுமே பணத்தை எடுத்து தன்னுடைய பணப்பையில வைக்கும் ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பணத்தை எடுத்து கொடுக்கற அந்த ஒரு பழக்க மாதிரி வராது. நம்ம அட்டையை பயன்படுத்தி சில பொருட்களை வாங்கினாலும் எவ்வளவு போகுதுன்னு நமக்கு தெரியல வங்கி கணக்குல இருந்து. அதனால பணத்தை எடுக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பழைய காலத்து ஓல்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பழக்கங்கள் இருக்கும், அது கைவிடக் கூடாது அப்படின்னு நீங்க இப்ப வரைக்கும் பின்பற்றி வர அந்த ஒரு பழைய காலத்து பழக்கம் என்ன பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எதுக்கு
2: நீங்க
3: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
2: சஜினி வணக்கம் சிங்கை கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: டீ கடை ஒரு செட் நிறைய சிறப்பு. இன்றைக்கு நாம பேசிக்கொண்டிருப்பது என்ன பழசு ஓல்டு அங்குங்கிற வார்த்தையெல்லாம் என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம இந்த காலத்து தலைமுறையினரை பார்த்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா பழைய காலத்து பழக்க வழக்கங்கள், நாம் ஆரம்பித்து விட்ட சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஒரு பொன்னான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அருமை அதை அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சில பேரை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்ல வேலை எனக்கு என்னமோ அந்த காலத்திலிருந்தும் கொஞ்சம் இந்த காலத்திலிருந்தும் ஒரு நடுப்பகுதியில் நான் பிறந்தேன், அதனால எனக்கு இரண்டு பக்கத்திலும் நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலகட்டம், தொழில்நுட்பம் இப்போது நல்ல உச்சகட்டத்தில் இருக்கிற இந்த காலகட்டமும் ரெண்டு அதாவது ரெண்டு காலகட்டத்தையும் நல்ல அனுபவிச்ச ஒரு தருணம் எனக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக பழைய காலத்து பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சற்று முன்பாக இந்த காசு அதாவது ஏடிஎம் கருவியில இருந்து காசு எடுக்கிறத பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா. அது வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் பல பேர் இருக்கு. எனக்கும் இந்த இப்ப வந்து அந்த அருமை எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சிங்கப்பூரில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் மின்னியல் பரிவர்த்தனை அவை எல்லாமே வந்து இயங்காத ஒரு சூழ்நிலையின் போது பணம் வந்து கையில இருக்க இல்லாத போது நம்ம கொஞ்சம் திண்டாடணும் இல்லையா. அந்த ஒரு காலகட்டம் அதை அனுபவிச்ச பிறகு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம நந்தினி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பழைய காலத்து பழக்க வழக்கம் அப்படின்னா என்ன, இந்த காலம் வரைக்கும் அவங்க கடைபிடிச்சுக்கிட்டு வர அந்த பழக்க வழக்கம் என்ன? வணக்கம் நந்தினி.
1: ஓகே, எனக்கு வந்து ஒரு பழைய பழக்கம் என்னன்னா புக்ஸ் வந்து நிறைய படிப்போம், புத்தகங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நான் புத்தகம் வந்து பிசிக்கலாவே வந்து நான் வச்சிருப்பேன் கையில, எங்கேயாவது ஒரு புக் ஸ்டாப் போனாலோ இல்ல ஒரு புது புக்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆனாலும் நான் அந்த புக்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னோட தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீ வந்து இன்னும் புக்ஸே படிச்சிட்டு இருக்க, டைம்லாம் மாறி போச்சு, ஃபோன்லேயே நீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுலேயே படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து அதில் திருப்தி இல்லை நித்யா. ஏன்னா இப்போ ஃபோனில் வந்து நமக்கு படித்தோம்னா அந்த கதை சீக்கிரம் முடியணும்னு நினச்சி அதை ஃபாஸ்ட் ரோல் பண்ணி படிச்சிருவோம். ஆனால் புக்கு வந்து படிக்கிறது வந்து புத்தகத்துல இருந்து படிக்கிறது வந்து நம்ம மெதுவா அந்த டைம் எடுத்து படிப்போம் பாருங்க, அது அது ஒரு அழகு, அது வந்து தெரிய மாட்டேங்குது ரொம்ப பேருக்கு. ஸோ இந்த ஒரு பழக்கம் வந்து நான் விடக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்குவேன் நித்யா. ரொம்ப நன்றி நித்யா.
0: ரொம்ப நன்றி நந்தினி. இப்ப இந்த மின்னியல் புத்தகங்களை படிக்கிறாங்க இல்லையா, சில பேரு அது படிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் போது ஆடியோ புக்ஸ் இந்த மாதிரி காதலே கேட்டு கதைகளை கேட்டு அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அவங்க வந்து படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க சில பேர். அதாவது எழுத்த கூட்டி படிக்கிறதுக்கு பதிலாக அந்த கைபேசி ஒரு ஓரமாக வச்சுட்டு அது பாட்டுக்கு எனக்கு படித்து கொடுக்க போது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கும். ஆக என்ன இருந்தாலும் ஒரு கடைக்கு போய் அல்லது நூலகத்துக்கு போய் ஒரு புத்தகத்தை இரவல் வாங்கி அந்த பக்கத்தை படித்து அந்த புத்தகத்தினுடைய அந்த வாசனை நுகர்ந்து படிக்கிற மாதிரி இருக்குமா?
2: Check.

0: ஜெயிலன் விசாரணை திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்டோம். நேர்களும் எனக்கு குரல் பதிவு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய பழைய காலத்து பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நீங்க அதை கடைபிடிச்சிட்டு வரீங்களா? அது என்ன? தொடர்ந்து பேசுவோம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: அதற்கு முன்பாக சாலையில விபத்துகள் நேர்ந்திருக்குங்க. MC நோக்கி செல்லும் AYE ஜுரோங் டவுன் ஹாலுக்கு பிறகு அடுத்ததாக உடனன்சை நோக்கி செல்லும் புக்கேத்திமா ரோட், வாயாங் சத்து மேஞ்சாலை அருகில் முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்து நேர்ந்திருக்கு. வாகனம் பழுதாகி இருக்கிறது உடலன்சை நோக்கி செல்லும் BKE புக்கே பஞ்சாங் ரோட்டுக்கு பிறகு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: ஏலக்காய், இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு நிற்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
5: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
7: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அட அட அட அட அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சது தான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
4: சரி, உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: உங்களுக்கு பிடித்த ரொம்ப விருப்பமான பழைய காலத்து பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. ஓல்ட் ஹேபிட், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுல இருந்து அது உங்களுக்கு இருந்ததுன்னா அது காலங்காலமாக நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏதேனும் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்ட போது நம்ம பானுவேலு செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்க நிச்சயமா ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. பானுவேலு அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நடவடிக்கையில ஈடுபட்டாலும் அதை அவங்க அனுபவிக்கணும், முழுசாக அதை பார்க்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுவாங்க. ஆங்கிலத்துல விஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வங்கி கணக்குக்கான தாள் இருக்கு இல்லையா, அந்த பில் அது கையில இருக்கணும். நித்யா, எனக்கு இந்த மின்னியல் வழியாக எல்லாம் பார்க்க தெரியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை வாங்கும் போது கையில பணம் இருக்கணும், அதை எடுத்து நான் கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ செய்தித்தாள் படிக்கும் போதோ அந்த புத்தகமும் செய்தித்தாளும் என் கையில இருக்கணும். இப்போது சமூக வலைத்தளங்கள்ல எல்லா செய்திகளும் கிடைக்குது, ஆனா ஒரு சில பழக்கங்கள், அது குறிப்பாக இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மாதிரி பழக்கங்கள்னு வரும்போது அது என்னுடைய கையில இருந்தாதான் எனக்கு அதை தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தைகள்ல சிடிசி பற்றுச்சீட்டுகளை வாங்கி பொருட்களை வாங்கும் போது அந்த பற்றுச்சீட்டுகளை பானுவேலு தாள்ல அச்சிட்டு தான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். மின்னல் வழியாகலாம் எனக்கு பார்க்க தெரியாத ரீதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த தெரிந்த அவங்களுடைய மகன் அவங்கள திட்டிருக்காரு, என்ன இன்னும் பழைய பழக்கத்திலேயே இருக்கிறீங்க, கொஞ்சம் புதுசுக்கு மாறுங்களேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் அப்படி கிடையாதுங்க, எனக்கு தெரிந்த வயதுல மூத்தவர்கள் பல பேரும் இப்படிதான் இருக்கிறாங்க. உங்களுடைய சௌகரியத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. அது மற்றவர்களை நோகாதபடி இருந்ததுன்னா அதுல செய்யறதுல எந்த ஒரு தப்பு இல்லையே. மின்னல் வழியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் தாட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம செய்யறோம். மத்தபடி உங்களுக்கு வந்து அது இடையூறாக இருந்தால் இந்த ஒரு பழக்கத்தை நீங்க மேற்கொள்வது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பத்தி நம்ம வசந்தா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. புத்தகம் படிக்கிறதுனால நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. நித்யா, அவங்களுடைய அப்பாவுக்கு 94 வயது, இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஞாபக சக்தி பெரிதளவுல இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய புத்தக வாசிப்பு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிந்த அளவுக்கு கையில புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க வசந்தா. அடுத்ததாக இறுதியாக நம்ம இஸ்மாயிலுடைய குரல் பதிவை கேட்போம். வணக்கம்
1: இஸ்மாயில், பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஒரு பழக்கம் இருக்குது. அந்த காலத்துல எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து டவுசர் சட்டை எடுத்தா கூட கடையில போய் துணி எடுத்து அதுக்கு பிறகு அதை தச்சு போற அளவுக்கு தான் இருக்கும். எப்பவுமே ரெடிமேட் பிடிக்காது அவங்களுக்கு.
0: அருமை.
1: அதே மாதிரி நானும் இன்னைய வரைக்கும் கடைக்கு போனேன்னா சட்டையை பார்த்து எடுத்து அதுக்கு பிறகு பேண்ட் எடுத்து அந்த மாதிரி ஒரு டைலர்ட கூட போய் கொடுத்து தச்சு போட்டாதான் எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும். இன்னைய வரைக்கும் இந்த ரெடிமேடுங்கிறது நம்மளுக்கு செட் ஆகல, அதனால தச்சு போடுற பழக்கத்தை இன்னைய வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த துணிமணி தச்சு போடுறது வந்து டைலருக்கு ஒரு இதை விலை கூட இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்குது அது, அந்த மாதிரி தச்சு போடுறது.
0: ரொம்ப நன்றி இஸ்மாயில். அடடா, இதை நான் எதிர்பார்க்கல. அடடா, சட்டை தைக்கிறது இதை நான் மறந்தே போயிட்டேன். பாருங்க, இந்த காலத்துல தீபாவளி இல்ல ஏதேனும் பண்டிகை அப்படின்னு வந்தா துணிகளை வாங்கி தைத்த ஒரு அனுபவமும் எனக்கு இருக்கிறது. சின்ன பிள்ளையில பெற்றோரும் நம்மள இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அளவு எடுத்து அந்த ஒரு பழக்கம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆனா அதையும் சில பேர் கடைபிடிச்சுட்டு வரீங்க பாத்தீங்களா, உங்களை நிச்சயமா பாராட்டி ஆகணும். பல பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வந்த நம்ம நேர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள், இது டீ கடை.

வணக்கம். மாலை மணி 6, மீடியகோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் புதிய சட்டம் நாளை

இவருக்கு மன்றம் ஆலோசனை வழங்கும். புதிய சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்படும் தடை உத்தரவுகளையும் அது பரிசீலிக்கும். உள்துறை அமைச்சர் அல்லது நாடாளுமன்றம் முன்வைக்கும் இன சமய நல்லிணக்கம் தொடர்பான விவகாரங்களையும் மன்றம் ஆராயலாம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. மத்திய பகுதியில் இன்று மாலை 5 மணிக்கு காற்றின் தரம் 117 பதிவானது. மேற்கு கிழக்கு பகுதிகளில் காற்றின் தரம் 103, மற்ற பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாக இருந்தது. இன்று நண்பகல் 12 மணி முதல் சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு சிங்கப்பூரின் காற்று தரத்தை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ரா, கலிமந்தான் பகுதிகளில் காட்டு தீ பரவும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மலேசியாவுக்கும் வியட்நாமின் சில பகுதிகளுக்கும் புகைமூட்டம் பரவியுள்ளது. அங்கு காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. காற்றுத்தர குறியீடு 300 கடந்தால் அது அபாயகரமானது என்று கருதப்படும். கிங் ஆல்பர்ட் பார்க் வீட்டில் ஆயுதமேந்தி கொள்ளையடித்த குற்றத்திற்காக 6 மலேசியர்களுக்கு சிறை தண்டனையும் பிரம்படைகளும் விதிக்கப்பட்டன. அவர்கள் 34 வயதுக்கும் 51 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களுக்கு 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் முதல் 12 ஆண்டுகள் 11 மாதங்கள் வரை சிறை விதிக்கப்பட்டது. 50 வயதுக்கு உட்பட்டோருக்கு 24 பிரம்படைகள் தண்டனையும் கொடுக்கப்பட்டது. 2024 ஏப்ரலில் மொத்தம் 7 பேர் கிங் ஆல்பர்ட் பார்க் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவர்கள் முகமூடி அணிந்து ஆயுதங்களையும் ஏந்தியிருந்தனர். வீட்டில் இருந்தவர்களை கட்டிப்போட்டு ரொக்கம், விலைமதிப்புள்ள பொருள்கள், மின்னிலக்க நாணயம் என மொத்தம் 4.9 மில்லியன் வெள்ளியை அவர்கள் கொள்ளையடித்தனர். அந்த வீட்டில் அதிக பணம் வைத்து போக்கர் விளையாடப்படுவதை அறிந்த இருவர் கொள்ளைக்கு திட்டமிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதற்காக மலேசியாவிலிருந்து ஆட்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்தனர். கொள்ளைக்கு பிறகு அனைவரும் 2 கார்களில் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றனர். பெரும்பாலானோர் பின்னர் கைது செய்யப்பட்டனர். ஒருவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். சிங்கப்பூரில் நடந்த ஆக அதிக தொகை சம்பந்தப்பட்ட கொள்ளைகளில் இதுவும் ஒன்று என்று அரசு தரப்பு கூறியது. சிங்கப்பூரின் நிறுவன கடன் சந்தை கடந்த ஆண்டு வளர்ச்சி கண்டது. புதிதாக வெளியிடப்பட்ட கடன் பத்திரங்களின் மதிப்பு 10 விழுக்காடு உயர்ந்து 339 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. நிலுவையில் உள்ள கடன் அளவும் கிட்டத்தட்ட 7 விழுக்காடு அதிகரித்து 659 பில்லியன் வெள்ளியை எட்டியது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்ய அதிக நிதி தேவைப்பட்டது. நிதி நிறுவனங்களே அதிக அளவில் கடன் பத்திரங்களை வெளியிட்டன. மற்ற துறைகளைச் சேர்ந்த புதிய நிறுவனங்களும் சந்தையில் நுழைந்தன. ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா விவகாரத்தில் வேலை இழந்தோருக்கு சிங்கப்பூர் உடல் உழைப்பு வணிக ஊழியர் சங்கம் உதவி வருகிறது. இது தேசிய தொழிற்சங்கத்தின் இணைச்சங்கம் ஆகும். ட்ரூ ஃபிட்னஸ் ட்ரூ யோகா நிறுவனங்கள் முன்னறிவிப்பு ஏதுமின்றி அவற்றின் செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டன. அவை தொழிற்சங்கத்துடன் இணைக்கப்படவில்லை என்றாலும் சில ஊழியர்கள் சிங்கப்பூர் உடல் உழைப்பு வணிக ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள். வேலையிழந்த முன்னாள் ஊழியர்களுக்காக அச்சங்கம் வரும் வியாழக்கிழமை வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தவிருக்கிறது. NTUC-இன் E2I வேலைவாய்ப்பு நிலையம், தேசிய பயிற்றுவிப்பாளர்கள் கழகம் ஆகியவையும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்கின்றன. பிராஸ்பசாரோடு பிளாக் 722 அடுக்குமாடி வீடு ஒன்றில் தீ பற்றியதில் இருவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். சுமார் 20 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். நேற்று காலை 7:30 தீ குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை பகிர்ந்தது. 8வது மாடியில் உள்ள வீட்டின் படுக்கை அறையில் தீ மூண்டது. அங்கிருந்த மின் சாதனத்தில் ஏற்பட்ட கோளாற்றால் வீட்டில் தீ பற்றியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. புகையை சுவாசித்ததற்காக இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இத்தகைய தீச்சம்பவங்களை தடுக்க பல மின் பொருள்களை ஒரே மின் இணைப்புச் சாதனத்தில் பொருத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று குடிமை தற்காப்பு படை நினைவூட்டியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்குமிடங்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தென்கொரிய ஒலிம்பிக் குழு குறை கூறியுள்ளது. போட்டிகள் ஜப்பானில் இந்த வார இறுதியில் தொடங்குகின்றன. கிட்டத்தட்ட 17,000 அதிகமான வீரர்களும் அதிகாரிகளும் இதற்காக கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகோயா நகரில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஆனால் போட்டிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட தங்கும் வசதிகள் இல்லை. மாறாக உல்லாச கப்பல்கள், ஹோட்டல்கள், மரத்தாலான கொள்கலன்கள் போன்றவற்றை ஏற்பாட்டாளர்கள் நாடியுள்ளனர். செலவுகளை குறைக்கும் ஒரு வழி இது என கருதப்படுகிறது.
இந்நிலையில்

0: பிலிப்பீன்ஸ் அதிகாரிகள் தங்குவதற்கு ஏபிஎன்பியை பயன்படுத்த நேரிட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: முகம் கூட என்னால பார்க்க முடியாது.
2: மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க.
3: பார்வை மங்கும் முன்பே பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமா?
4: கண்ணாடி இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு கொடுக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன்.
3: கண் பராமரிப்பை தொழில்நுட்பம் எவ்வாறு மாற்றி வருகிறது?
5: Even 80, 90 year old people, glasses ஏ தேவையில்ல.
6: ரோபோட்டிக் சர்ஜரியும் வரப்போகுது.
3: வசந்தத்தில் வரும் புதன் இரவு 9:30 மணிக்கு எதிரொலி.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையரும் டீ கடை நிகழ்ச்சியில உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம். வைக்கிற பாடல்களும் காத்திருக்கின்றன. நல்ல அழகான ஒரு திருமணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடலும் காத்திருக்கு. இனிமையான இந்த பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். அது இன்றைக்கு அனுபவிக்க கூடாது. ஆஹா, அது ஒரு அனுபவிக்க கூடாதுன்னு திரும்ப சொல்றேன் பாத்தீங்களா. ஆனந்த மாறும் காலகட்டத்துல அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம செஞ்ச ஒரு ஞாபகம். பழைய பழக்கங்கள் சொல்லும் போது இந்த பழக்கம் என்ன விட்டுட்டு போகல பாத்தீங்களா. 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு நான் ஒரு தாவரமாக மாறப்போகிறேன். என்ன தாவரம், அதற்கு உண்டான குறிப்புகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல நித்திய நான் வழங்கவிருக்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேக மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
5: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய குரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
3: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. முப்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழைங்க 6334-1055-633-410-55.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
7: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
8: இன்றைக்கு நான் பயங்கரமான ஒரு தாவரமாக
9: மாறியிருக்கின்றேன்.
8: அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய தோற்றம். இதோ அந்த 3 குறிப்புகள். அந்த 3 குறிப்புகளை கேட்ட பிறகு நான் அந்த பயங்கரமான தாவரம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணுங்க. என்னுடைய செடியில காய்க்கும் பழங்கள் அனபெல் பொம்மையின் கண்விழிகள் மாதிரி இருக்கும். ஐபால் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். என்னுடைய செடியில பழங்கள் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். சில பேரு என்ன பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹே இது கியூட்டா இருக்குன்னு சொல்லி பறிச்சு சாப்பிடறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா அது நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா இந்த செடியின் பழங்கள் வேர்கள் அனைத்துமே விஷங்கள் அதுல நிறைஞ்சிருக்கு. 3 குறிப்பு, நிழலான வனப்பகுதிகள், குறிப்பாக வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் என்ன நீங்க பார்க்கலாம், கண்டெடுக்கலாம். நான் யார் என்பதுதான் கேள்வி. 9-6-7-8-9-6-8 என்ற எண்ணுக்கு நான் யார், அந்த தாவரம் என்ன அப்படின்னு தெரிந்தால் உடனே பதில் அனுப்புங்க.

0: சிம்பு சுஜித்ரா கொண்டு வந்த மன்மதன் திரையிலிருந்து பாடலை நாம கேட்டோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கு உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புகித்திமா ரோட் வாயாங் சத்து மேஞ்சாலைக்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க. அடுத்ததாக வாகனங்கள் பழுதாகி உள்ளன பிகேயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ டிபிக்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ லோனி ரோடுக்கு பிறகும் ஐந்தாம் தடத்துல வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று செப்டம்பர் மாதம் 14 தேதி ஒரு அமெரிக்க டாலர் 1.28 காசு, ஒரு யூரோ 1.48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.21 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் World's favorite jeweler.

0: ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் ஆனந்த தாண்டவம் திரையிலிருந்து நிச்சயஸ்ரீ மாதவன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ பிரடல் ரோடுக்கு பிறகு அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் கேஜிஇ சாச்சுகாங் டிரைவ் அருகிலும் வாகனம் பழுதாகி இருக்கிறது. ஷென்டன் வேயை நோக்கி செல்லும் ரெஃபுல்ஸ் கீ கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் மெரினா புலிவாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
8: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: டீ கடை ஒரு சிப் நிறைய சிறப்பு.
2: பார்க்கும் போதே திகில் ஊட்டும் ஒரு தாவரமாக மாறியிருக்கின்றேன். வந்திருக்கும் சில பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நேர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. மூன்று குறிப்புகளை சற்று முன்பாக நான் வழங்கியிருந்தேன். அந்த மூன்று குறிப்புகளை கேட்டு நம்ம ஜல்டா சாந்தி சொல்லியிருக்காங்க, டெசர்ட் ரோஸ், புஷ்மன்ஸ் பாய்சன். டெசர்ட் ரோஸ்னு இவ்வளவு அழகான ஒரு பேரை வச்சுட்டு இன்னொரு பேர் புஷ்மன்ஸ் பாய்சன் இருக்கு பாத்தீங்களா? நல்ல ஒரு முயற்சி ஜல்டா சாந்தி, ஆனா அது சரியான பதில் கிடையாது. பரவேஸ் ராஜ், சுகர் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு சீதாப்பழம் மாதிரியே இருக்கு. இந்த ஆப்பிள நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற பரவேஸ் ராஜ், நல்ல முயற்சி. ஃபாத்திமா, காளான் வகைகள், அதுவும் குறிப்பாக ரொம்ப விஷம் நிறைந்த காளான் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாம் சரியான பதில்களா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யணுங்க. 9678 என்ற எனக்கு குரல் பதிவு செய்து அனுப்புவீங்க. நான் இன்றைக்கு ஒரு பயங்கரமான தாவரமாக மாறியிருக்கின்றேன். அந்த மூன்று குறிப்புகளை நீங்க நன்றாக கவனிச்சிங்கன்னா நிச்சயமா அது வந்து கண் விழிகள் மாதிரி இருக்கும். என்னுடைய அந்த தாவரத்தின் பழங்களை பார்க்கறதுக்கு தட்டச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.

0: கண்டுகொண்டேன் சிவாஜி திரைகளில் இருந்து ஏ ரஹ்மானின் இசையில் இரண்டு பாடல்களை கேட்டும் ஒன்றின் பின் ஒன்றாக மாலை மணி 6:47 ஆயிடுச்சுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட்டுக்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ 3க்கும் இடைப்பட்ட பகுதியில், அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் AYE நொமென்டன் பார்க் எக்ஸிட் அருகிலும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE KJEக்கும் பாசிரலபாக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
0: இன்றைக்கு 3 குறிப்புகளை வழங்கி ஒரு அபாயகரமான தாவரமாக நான் மாறியிருக்கின்றேன். என்னுடைய செடியில விஷங்கள் நிறைந்திருக்கிறது மட்டும் இல்லாம என்னை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம நேர்கள் பலரும் முயற்சி செஞ்சிருக்காங்க. ராதாகுமாரி அமனிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டெத் கேப் அப்படிங்கிற ஒரு காளான் வகை இருக்கிறது, அதுவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி இருந்தாலும் சரியான பதில்கள் ரத்னம், தக்ஷின், சாமுவேல், பிரதீபன், அன்பர், கௌரி, சிந்து, ரமணன் ஆகியோர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துகள். பதில தெரிஞ்சுக்கணும்னா வானொலி பக்கமாகவே இருங்க, தொடர்ந்து கேளுங்க. இது டீ
6: கடை.

0: பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க.
1: பயங்கரமான ஒரு தாவரமாக மாறி இருக்கின்றேன்.
0: மூன்று குறிப்புகளை வழங்கியிருந்தேங்க. முதல் குறிப்பு, என்னுடைய தாவரத்துல காய்க்கும் பழங்கள் அது பாக்குறதுக்கு அனபெல் பொம்மையின் கண் விழிகள் மாதிரியே இருக்கும். இருட்டான அறையில வெள்ளை நிறத்துல கருப்பு புள்ளியோட ஒரு உருண்டையான கண் விழி உங்களை பார்த்து கொண்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் இருப்பேங்க. இரண்டாவது குறிப்பு, என்ன நீங்க தேடி பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு மனசுல நிறைய தைரியம் இருக்கணும். ஏன்னா நான் நிழலான வனப்பகுதிகள்ல, அதுவும் குறிப்பாக வட அமெரிக்கால சில பகுதிகளில் பதுங்கி இருப்பேன். மூன்றாவது குறிப்பு, நான் கியூட்டா இருக்கேன் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு என்ன சாப்பிடறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. என்னுடைய செடிகளை விளையும் பழங்கள் வேர்கள் அனைத்திலுமே விஷங்கள் நிறைந்திருக்கின்றன. நான் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீர்கள் பலரும் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துகள். உங்கள பயம் இல்லாம மனசுல நிறைய தில்லோட நம்ம கௌரி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹாய் நித்யா, கௌரி பேசுறேன்.
0: வணக்கம்.
2: நீங்க என்ன தாவரம் தெரியுமா? நீங்க வந்து ஒயிட் பெனி பெர்ரி. கரெக்டா சொன்னேன்?
0: சரியாக சொன்னீங்க. சொல்லல, உங்க வீடு தேடி நான் வந்திருப்பேன். சரி போதும், கௌரி சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துகள் உங்களுக்கு. நான் பெயின் பெர்ரி அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா காலர் தூக்கி விட்டுக்குங்க. இந்த பெயின் பெர்ரி அப்படிங்கிற ஒரு தாவரம் உண்மையாகவே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. அதனுடைய பழங்கள் ஒரு பொம்மையின் கண்விழிகள் மாதிரி பயங்கரமா பாக்குறது மட்டும் இல்லாம அதனுடைய காம்பு, இந்த முனைகள் இருக்கு இல்லையா, சிவப்பு நிறத்துல இருக்கும், ரத்த சிவப்பு நிறத்துல இருக்கும். அதனாலதான் செடி பாக்குறதுக்கு என்னவோ கொஞ்சம் பார்த்தவுடன் சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலும் சில பேர் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கையில எடுத்து பார்க்கலாம், சாப்பிட்டும் பார்க்கலாம், சுவைத்து பார்க்கலாம். தயவு செஞ்சு அது மட்டும் செஞ்சிடாதீங்க, ஏன்னா அதுல விஷயம் நிறைய இருக்கு. ஆனா இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்கள் மட்டும்தான் இந்த பெயின் பெர்ரிய சாப்பிட முடியாது, ஆனா பறவைகள் இந்த பெயின் பெர்ரிய விரும்பி விரும்பி சாப்பிடும். அதற்கு ஒண்ணுமே ஆகாதான். ஆக நம்ம நேயர்கள் நீங்க பெயின் பெர்ரி அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்களுங்க. வாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ராஜாவை கொண்டாடலாம்.
3: வல்லாலம்மா கல்லங்கா, நாங்க விரல் விட்ட வெள்ளங்கா, கொருகிலிக்கா முந்திரிக்கா, நான் கோண கொப்பற கொய்யாக்கா, கையா முயா வல்லாட்ட மாட்டிக்கு, நான் டம்மாள் டிமால் டிமாண்டு காட்டிக்கு, நான் ஊவா ஒரு சட்ட.

0: இத்தகைய விலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: வணக்கம். 7:00 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் புதிய சட்டம் நாளை முதல் நடப்புக்கு வருகிறது. இதற்கான மசோதா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இன நலனித்துக்கு கேடு விளைவிக்கும் தகவல்களையும் செய்திகளையும் தடுக்க இச்சட்டம் வழிவகுக்கும். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை இது மேலும் வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்தது. இன சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றமும் அமைக்கப்படுகிறது. அதன் முதல் உறுப்பினர்கள் நாளை 3 ஆண்டு பதவிக்காலத்தை தொடங்குகின்றனர். ஏற்கனவே உள்ள சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றத்துக்கு பதில் புதிய மன்றம் செயல்படும். இன அல்லது சமய நல்லிணக்கத்தை பாதிக்கும் விவகாரங்கள் குறித்து அதிபருக்கு மன்றம் ஆலோசனை வழங்கும். புதிய சட்டத்தின்

0: சிங்கப்பூரின் காற்று தரத்தை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கிங் ஆல்பர்ட் பார்க் வீட்டில் ஆயுதமேந்தி கொள்ளையடித்த குற்றத்திற்காக 6 மலேசியர்களுக்கு சிறை தண்டனையும் பிறம்படைகளும் விதிக்கப்பட்டன. அவர்கள் 34 வயதுக்கும் 51 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களுக்கு 7 ஆண்டுகள் 8 மாதங்கள் முதல் 12 ஆண்டுகள் 11 மாதங்கள் வரை சிறை விதிக்கப்பட்டது. 50 வயதுக்கு உட்பட்டோருக்கு 24 பிறம்படைகள் தண்டனையும் கொடுக்கப்பட்டது. 2024 ஆண்டு ஏப்ரலில் மொத்தம் 7 பேர் கிங் ஆல்பர்ட் பார்க் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவர்கள் முகமூடி அணிந்து ஆயுதங்களையும் ஏந்தியிருந்தனர். வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு ரொக்கம், விலைமதிப்புள்ள பொருள்கள், மின்னிலக்க நாணயம் என மொத்தம் 4.9 மில்லியன் வெள்ளியை அவர்கள் கொள்ளையடித்தனர். அந்த வீட்டில் அதிக பணம் வைத்து போக்கர் விளையாடப்படுவதை அறிந்த இருவர் கொள்ளைக்கு திட்டமிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதற்காக மலேசியாவிலிருந்து ஆட்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்தனர். கொள்ளைக்கு பிறகு அனைவரும் 2 கார்களில் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றனர். பெரும்பாலானோர் பின்னர் கைது செய்யப்பட்டனர். ஒருவர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார். சிங்கப்பூரில் நடந்த ஆக அதிக தொகை சம்பந்தப்பட்ட கொள்ளைகளில் இதுவும் ஒன்று என்று அரசு தரப்பு கூறியது. சிங்கப்பூரின் நிறுவன கடன் சந்தை கடந்த ஆண்டு வளர்ச்சி கண்டது. புதிதாக வெளியிடப்பட்ட கடன் பத்திரங்களின் மதிப்பு 10 விழுக்காடு உயர்ந்து 339 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. நிலுவையில் உள்ள கடன் அளவும் கிட்டத்தட்ட 7 விழுக்காடு அதிகரித்து 659 பில்லியன் வெள்ளியை எட்டியது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்ய அதிக நிதி தேவைப்பட்டது. நிதி நிறுவனங்களே அதிக அளவில் கடன் பத்திரங்களை வெளியிட்டன. மற்ற துறைகளைச் சேர்ந்த புதிய நிறுவனங்களும் சந்தையில் நுழைந்தன. பிராஸ் பசாரோடு பிளாக் 722 அடுக்குமாடி வீடு ஒன்றில் தீப்பற்றியதில் இருவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். சுமார் 20 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். நேற்று காலை 7:30 மணிக்கு தீ குறித்து தகவல் கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை பகிர்ந்தது. 8வது மாடியில் உள்ள வீட்டின் படுக்கை அறையில் தீ மூண்டது. அங்கிருந்த மின் சாதனத்தில் ஏற்பட்ட கோளாற்றால் வீட்டில் தீப்பற்றியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. புகையை சுவாசித்ததற்காக இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இத்தகைய தீச்சம்பவங்களை தடுக்க பல மின்பொருள்களை ஒரே மின் இணைப்புச் சாதனத்தில் பொருத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று குடிமை தற்காப்பு படை நினைவூட்டியது. மலேசியாவின் முன்னாள் சமய விவகார அமைச்சர் ஜமீல் கிர் பஹாரோம் மீது 860 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 65 வயது ஜமீல் அவர் மீது தொடுக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். 2015 முதல் 2017 வரை ஹஜ் புனித பயண நிதியான தாபுங் ஹாஜியிலிருந்து சவுதி அரேபிய சொத்து நிறுவனத்துக்கு பணம் மாற்றப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஜமீல் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அரசாங்கத்தில் 2009 முதல் 2018 வரை அமைச்சராக இருந்தார். தாபுங் ஹாஜி நிதி தொடர்பில் கடந்த 2 வாரங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட 2வது அம்னோ தலைவர் இவர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ நிதியமைச்சர் புர்பாயா யூதி சடேவாவை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக துணை நிதியமைச்சர் சுவஹாசில் நசாரா நியமிக்கப்பட்டுள்ளார். புர்பாயா ஓராண்டுக்கு முன்புதான் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது பதவிக்காலத்தில் இந்தோனேசிய ரூபியா மதிப்பு கடுமையாகச் சரிந்தது. அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையும் அதிகரித்தது. மலக்கா நீரிணை வழியாகச் செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் யோசனையை திரு புர்பாயா முன்வைத்திருந்தார். ஆனால் அது அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்புடையதல்ல என்று இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சு கூறியிருந்தது.
1: சொல்லும் பொருளும் ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. மோசடிகளில் சிக்காமல் இருக்க எப்போதும் வங்கிக் கணக்கின் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது நல்லது. ட்ரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: அங்கித் மேனனின் இசையில் ராமின் லீலா. இந்த பாடலோடு மீண்டும் நாம இணையறோம் டீ கடை நிகழ்ச்சியில. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லேசா, இது உங்களுக்காக கொஞ்சம் மென்மையான பாடல்களை நாம கேட்க போகிறோம். கொடி திரையிலிருந்து இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. 80களில் வெளிவந்த
3: புதிதானது
2: இந்த பாடலோடு லீலை திரையிலிருந்து இந்த பாடலும் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல்களை காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். உங்களுக்கான பல தகவல்கள் வருகின்றன. சிங்கப்பூர்ல எந்தெந்த இடங்கள்ல புதிய சுற்றுலாத்தலங்களை திறந்து வச்சிருக்காங்க, என்னென்ன புதிய நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் உங்களுக்காக இடம்பெறுது, அந்த தகவலும் சினிமா தகவல்ல புதியது ஒரு படத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இது டீ கடை.
4: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: ஆரோக்கிய குறிப்பு.
2: இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்புல அதிகமாக பேசப்படாத ஒன்று, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். எலக்ட்ரோலைட்ஸ் என்பது மினரல்ஸ், அதாவது கனிமங்கள். இந்த கனிமங்கள் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ் உங்களுடைய தசைகளை மேம்படுத்தவும் உங்களுடைய உடல்லையும் உயிரணுக்கள்ல தண்ணீர் அளவை சமநிலையாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உதவுது. அது மட்டும் இல்லாம இதன் வழியாக உங்களுடைய உடலுக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் சி இவை எல்லாத்தையும் எலக்ட்ரோலைட்ஸ் உங்க உடலுக்கு தருது. ஆக இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அளவை உங்களுடைய உடல்ல மேம்படுத்த நீங்க என்ன உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நான் லேசா ஒரு குறிப்பாக சொல்ல போறேன். வைட்டமின் சி உங்களுடைய உடலுக்கு வேணும்னா நெல்லிக்காய அதிகமாக உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாப்பிடுறதுக்கு கசக்கலாம், அதுல சில நேரத்துல தேன் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பழச்சாராக்கி அது அருந்துவாங்க. இந்த வைட்டமின் சி உங்க உடல்ல இருந்து எடுக்கிறது என்ன தெரியுமாங்க? பொரித்த உணவுகள், குறிப்பாக பர்கர்ஸ். அடுத்ததாக உங்களுடைய உடல்ல கோலஜன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா குடை மிளகாய் இவைகளை அதிகமா சேர்த்துக் கொள்ளுங்க. கோலஜனை எடுக்கிறது டோனட்ஸ், இனிப்பான உணவுகள். அடுத்ததாக இரும்பு சத்து கொடுக்கிற உணவு பச்சை காய்கறிகள், குறிப்பாக ஸ்பினச் வகைகள். அதுவே இரும்பு சத்தை குறைக்கிற உணவுனா அது உருளைக்கிழங்கு சீவல்கள். அடுத்ததாக எலக்ட்ரோலைட்ஸ் வேணும்னா இளநீர் குடிங்க அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இளநீர் அருந்துறது உடலுக்கு நல்லதுதான், ஆனா சில பேரால அதிகமாக அருந்த முடியாது. எவ்வளவு உங்களுடைய உடலுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத உங்க மருத்துவரை நாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

0: கோடியத்துறையிலிருந்து விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவருடைய அருமையான இசையில ஸ்வேதா மோகன், ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிங்கப்பூர்ல புதியதொரு ஓவிய கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. அது என்ன கண்காட்சி அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக சாலையில பல பேர் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். 7:19 ஆயிடுச்சு.
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிபிஇ சாம்பனீஸ் எவென்யூ 7 முன்பாக 3-4 தடங்களில் தவிர்த்திருங்க. அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஆடம் ரோடுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
6: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
7: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
8: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அத சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
7: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
8: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 முதல் 600 வரை கிடைக்கும். இது முன்பு 200 முதல் 400 வரையிலான தொகையை விட அதிகம்.
7: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
8: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
9: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 முதல் 600 வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
10: அதிசய உலகம்
11: ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
10: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
11: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
10: ஒலி 9:06.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு புதிய கண்காட்சி கொடுத்து அவங்க வந்து சிங்கப்பூர்ல அமைக்க போறாங்க. அதற்குண்டான தகவலை நீத்தே நான் வழங்க போறேன். அதற்கு முன்பாக DMI ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலையை மீண்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 10 காசு. மீண்டும் சொல்றோம், 173 வெள்ளி 10 காசுங்க.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
1: கேளிக்கை சித்திரன்னா ரொம்ப பிடிக்குமா? அதுவும் ஜிப்லி கேளிக்கை சித்திரன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஒரு காலகட்டத்துல செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி ஜிப்லி வடிவிலான பல கேளிக்கை சித்திரங்களை நீங்க உங்களுடைய படங்களை வச்சு மாற்றி அமைச்சிருப்பீங்க. இது ஒரு காலகட்டத்துல பரவலாகி போய்கொண்டிருந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாம இந்த மாதிரி படங்களை உருவாகிறதுக்கு முன்பாகவே ஜிப்லி அப்படிங்கிற இந்த ஒரு கேளிக்கை சித்திரம், அதுவும் ஸ்டூடியோ ஜிப்லிய மியாசாகி என்ற ஓவிய கலைஞர் இவர உருவாக்கிட்டாரு. ஜிப்லி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குனதே மியாசாகி தான். அதை வச்சு அவர் பல படங்களை உருவாக்கியிருக்காரு. இப்போது சிங்கப்பூருக்கு ஸ்டூடியோ ஜிப்லி வரவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி அப்படிங்கிற இந்த கண்காட்சி பல நாடுகளுக்கு இது கொண்டு சென்றிருக்காங்க. இது இப்ப சிங்கப்பூருக்கு வலம் வருகிறது. December 18 அடுத்த ஆண்டு July 4 வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. இது சிங்கப்பூர் கார்டன்ஸ் பை த பே அங்கு இடம்பெறவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி ஜேர்னி த்ரூ அன்பர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு, அதாவது மறக்க முடியாத தருணங்கள் வழியாக ஒரு பயணம் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு இந்த கண்காட்சியை அமைக்க இருக்கிறாங்க. இது வெறும் ஓவிய கண்காட்சி மட்டும் இல்லைங்க. திரு மியாசாகியின் படங்களின் உண்மை காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற ஒரு குளியல் அறைங்க, இத கொண்டு வர போறாங்க. அது உலகத்திலேயே 8 மீட்டர் உயரம் உள்ள 3D பிரதிய அவங்க அமைக்கவிருக்கிறாங்க இந்த கண்காட்சி கூடத்துல. இந்த மாதிரி மியாசாகி ஜிப்லி ஸ்டுடியோஸ் அவருடைய உலகத்தில் இருந்து 12 பகுதிகள் இங்க சென்று பார்த்தது மட்டும் இல்லாம அவருடைய ஜிப்லி ஸ்டுடியோ உலகத்தில் இருந்து நீங்க அனுபவம் பெறத்துக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. 3500 சதுர அடி அளவிலான இந்த கண்காட்சி கூடத்தை நிச்சயமா நீங்க பார்க்கணும். மியாசாகியின் ஸ்டுடியோ ஜிப்லி கண்காட்சி.

0: லீலை திரையில இருந்து சதீஷ் சக்கரவர்த்தி ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 7:34 ஆயிடுச்சு. விபத்து நேர்ந்திருக்கு. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பிளிஸ் எவென்யூ 7 முன்பாக 3-4 தடங்களை தவிர்த்திருங்க. அடுத்ததாக துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ தாம்சன் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
5: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
4: அப்ப பொலிவான சருமத்திற்கு
5: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும் அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
4: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
5: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
6: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
4: சமைக்க
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
10: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில் பாடலை நாம கேட்டோம். ஆடுகளம் திரையில் இருந்து அந்த பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. எஸ்எல்இஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் எவென்யூ 7 முன்பாக இதனால் 3-4 தடங்கள்ல தவிர்த்துருங்க. அடுத்ததாக பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ மண்டாய் ரோட்டுக்கும் ஈஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
5: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
4: வேலை
5: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 குறைவான மாத கட்டணம் தான்.
6: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
7: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
9: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: ஸ்டார்ஹப், we got you.
2: ஒலி 968
11: சினிமா சினிமா
0: டாரதி
12: கல்யாண விருந்தே அடிச்சு நொறுக்கே வந்தியில முந்தி கடா முத்துராசு.
0: டாரதி திரைப்படத்தை TIFF அதாவது டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக திரைப்பட விழாவில் திரையிட்டிருக்காங்க. செப்டம்பர் 12 இந்த ஒரு மாபெரும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. 10 காலகட்டத்தில் TIFF இந்த அனைத்துலக திரைப்பட விழாவில் காண்பிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை டாரதி திரைப்படத்திற்கு இப்போது சேருது. இந்த படத்தை பார்த்த மொழி தெரிந்தவர்கள், மொழி தெரியாதவர்கள், ரசிகர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு இப்படி ஒரு அருமையான தமிழ் படத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல அப்படின்னு விமர்சனம் கொடுத்திருக்காங்க. அந்த நிகழ்வில் இருந்து ஒரு சின்ன பகுதி இது உங்களுக்காக. இந்த படம் அவ்வளவு அருமையாக இருக்கா, நானும் பாக்கணும் அப்படின்னு காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கீர்த்தி சுரேஷ், சனந்த், ரிஷிகாந்த் நடித்திருக்கும் டாரதி திரைப்படத்தை உலக அளவுல செப்டம்பர் 25 வெளியிட போறாங்க.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேகம் மூட்டமாக இருக்கிறது அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். முடிந்த அளவுக்கு உள்புறத்திலேயே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காற்று தூய்மை கேடு அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. நிறைய தண்ணீர் குடிங்க, உடம்பை பாத்துக்கங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
4: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை
3: ஆதரவு.
1: பரவாயில்லையே, மழை மழை மழை டீ எல்லாம் வித்து முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல நம்ம 2 பசங்களை பத்தி பேசியிருந்தோம். 8 வயது சைஃப், 9 வயது கிரெகரி. இவங்க 2 பேருமே நெகிழி புட்டிகள், கோள்கலன்களை கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து சுமார் 200 கோள்கலன்கள் இருக்கோங்க. அதை எடுத்துட்டு கொண்டு போய் ரிட்டர்ன் ரைட் கருவியில அவங்க வந்து செலுத்தி 20-17 வெள்ளி சம்பாதிச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகள், பரிசு பொருள்களை வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செய்தியோட நம்ம டீ கடையை திறந்து வச்சிருந்தோம். 5 மணிக்கு மேல உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை பத்தி பேசி புத்தக வாசிப்பு பழக்கம் பத்தி சொல்லியிருந்தீங்க, எழுத்து பழக்கம் பத்தி சொல்லியிருந்தீங்க. நேயர்கள், உங்களுடைய அனுபவத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மணிக்கு மேல இன்றைக்கு நான் பெயின் பெரி, அதாவது டால்ஸ் ஐஸ் அப்படின்னு குறிப்பிடப்படும் ஒரு பயங்கரமான தாவரமாக மாறியிருந்தேன். நேயர்கள் அனைவருமே சரியான பதில சொல்லி அசத்திட்டீங்க. சற்று முன்பாக சிங்கப்பூருக்கு December 8th ஜிப்லி ஸ்டுடியோஸ் கண்காட்சி உங்களுக்காக வரவேற்கிறது. அதை நீங்க நிச்சயமா போய் பார்க்கணும் அப்படிங்கிற தகவல் வழங்கியிருந்தேன். நம்ம தமிழர்களுக்கு நல்ல ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி சற்று முன்பாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சினிமா சினிமா அங்கத்துல டாரித்தி திரைப்படம் டொரண்டோவில் இடம்பெற்ற அனைத்துலக திரைப்பட விழாவில் அங்க காண்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை பார்த்த மொழி தெரியாத மக்கள் பலரும் கண்ணீர் விட்டு அருமையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவலோடு நம்ம டீ கடையை நிறைவு செய்யறோம். நேர்களே, உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு கண்ணீர் விடாதீங்க. நாளைக்கு வந்துடுவேன், 4 மணிக்கு சிங்கிள் சிங்கிளாக உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விடுவேன். நீங்களும் வந்துடணும், சரியா? இல்லீனா நான் பேன்பெரியாக மாறிவிடுவேன். இப்போது டாடா பாபாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா மீண்டும் நாளைக்கு 4 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். இது டீ கடைங்க.

0: மலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க.
7: வணக்கம். இரவு மணி 8, மீடியாகாம் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழ்வேல். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் புதிய சட்டம் நாளை முதல் நடப்புக்கு வருகிறது. இதற்கான மசோதா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இன நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கும் தகவல்களையும் செய்திகளையும் தடுக்க இச்சட்டம் வழிவகுக்கும். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை இது மேலும் வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்தது. இன சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றமும் அமைக்கப்படுகிறது. அதன் முதல் உறுப்பினர்கள் நாளை 3 பதவிக்காலத்தை தொடங்குகின்றனர். ஏற்கனவே உள்ள சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றத்துக்கு பதில் புதிய மன்றம் செயல்படும். இன அல்லது சமய நல்லிணக்கத்தை பாதிக்கும் விவகாரங்கள் குறித்து அதிபருக்கு மன்றம் ஆலோசனை வழங்கும். புதிய சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்படும் தடை உத்தரவுகளையும் அது பரிசீலிக்கும். உள்துறை அமைச்சர் அல்லது நாடாளுமன்றம் முன்வைக்கும் இன சமய நல்லிணக்கம் தொடர்பான விவகாரங்களையும் மன்றம் ஆராயலாம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. மத்திய பகுதியில் இன்று மாலை 7 காற்றின் தரம் 123 பதிவானது. மேற்கு கிழக்கு பகுதிகளில் காற்றின் தரம் 107-108 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாக இருந்தது. இன்று நண்பகல் 12 முதல் சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு சிங்கப்பூரின் காற்றுத்தரத்தை அணுக்கமாக கண்காணி

மின்சாதனத்தில் ஏற்பட்ட கோளாற்றால் வீட்டில் தீ பற்றியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. புகையை சுவாசித்ததற்காக இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். இத்தகைய தீச்சம்பவங்களை தடுக்க பல மின்பொருள்களை ஒரே மின் இணைப்புச் சாதனத்தில் பொருத்துவது தவிர்க்க வேண்டும் என்று குடிமை தற்காப்பு படை நினைவூட்டியது. மலேசியாவின் முன்னாள் சமய விவகார அமைச்சர் ஜமீல் கிர் பஹோராம் மீது 860 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 65 வயது ஜமீல் அவர் மீது தொடுக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். 2015 முதல் 2017 வரை ஹஜ் புனித பயண நிதியான தபுங் ஹாஜியிலிருந்து சவுதி அரேபிய சொத்து நிறுவனத்துக்கு பணம் மாற்றப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஜமீல் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அரசாங்கத்தில் 2009 முதல் 2018 வரை அமைச்சராக இருந்தார். தபுங் ஹாஜி நிதி தொடர்பில் கடந்த 2 வாரங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட 2வது அம்னோ தலைவர் இவர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ நிதியமைச்சர் புர்பாயா யூதி சடேவாவை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக துணை நிதியமைச்சர் சுவாஹாசில் நசாரா நியமிக்கப்பட்டுள்ளார். புர்பாயா ஓராண்டுக்கு முன்புதான் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது பதவிக்காலத்தில் இந்தோனேசிய ரூபியா மதிப்பு கடுமையாக சரிந்தது. அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையும் அதிகரித்தது. மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் யோசனையை திரு புர்பாயா முன்வைத்திருந்தார். ஆனால் அது அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்புடையதல்ல என்று இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் கூறியிருந்தார். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 129 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜாவா கடலில் கவிழ்ந்த படகில் 243 பேர் இருந்தனர். அவர்களில் 108 பேர் பத்திரமாய் மீட்கப்பட்டனர். 6 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. 12 கப்பல்களில் 600க்கும் மேற்பட்டோர் மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். கடல் கொந்தளித்ததால் 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. அதனால் பயணிகள் படகு கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் கடும் வெப்பம் காரணமாக விவசாய உற்பத்தி மெதுவடைந்துள்ளது. இதன் தாக்கம் ஆசியாவுக்கான உணவு ஏற்றுமதியில் எதிரொலிக்கக்கூடும். பெல்ஜியத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டியது. இதனால் உருளைக்கிழங்கு, ஆப்பிள், கேரட் உள்ளிட்ட பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் பதப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்குகளில் 45 விழுக்காடு ஐரோப்பாவுக்கு வெளியே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதில் 8 விழுக்காடு கிழக்கு ஆசியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் செல்கிறது. பால் உற்பத்தியும் சில பண்ணைகளில் குறைந்துள்ளது. ஐரோப்பிய பால் சார்ந்த பொருள்களுக்கு ஆசியா முக்கிய சந்தையாக உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கும் இடங்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தென்கொரிய ஒலிம்பிக் குழு குறை கூறியுள்ளது. போட்டிகள் ஜப்பானில் இந்த வார இறுதியில் தொடங்குகின்றன. கிட்டத்தட்ட 17,000க்கும் அதிகமான வீரர்களும் அதிகாரிகளும் இதற்காக கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகோயா நகரில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஆனால் போட்டிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட தங்கும் வசதிகள் இல்லை. மாறாக உல்லாச கப்பல்கள், ஹோட்டல்கள், மரத்தாலான கொள்கலன்கள் போன்றவற்றை ஏற்பாட்டாளர்கள் நாடியுள்ளனர். செலவுகளை குறைக்கும் ஒரு வழி இது என கருதப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Moni 98.
1: வணக்கம். இரவு மணி 9, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. மத்திய பகுதியில் இன்று இரவு 8 மணிக்கு காற்றின் தரம் 126 பதிவானது. மேற்கு கிழக்கு பகுதிகளில் காற்றின் தரம் 111 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாக இருந்தது. இன்று நண்பகல் 12 முதல் சிங்கப்பூரின் மத்திய பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு சிங்கப்பூரின் காற்று தரத்தை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் புதிய சட்டம் நாளை முதல் நடப்புக்கு வருகிறது. இதற்கான மசோதா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இன நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கும் தகவல்களையும் செய்திகளையும் தடுக்க இச்சட்டம் வழிவகுக்கும். சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை இது மேலும் வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்தது. இன சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றமும் அமைக்கப்படுகிறது. அதன் முதல் உறுப்பினர்கள் நாளை 3 பதவிக்காலத்தை தொடங்குகின்றனர். ஏற்கனவே உள்ள சமய நல்லிணக்கத்துக்கான அதிபர் மன்றத்துக்கு பதில் புதிய மன்றம் செயல்படும். இன அல்லது சமய நல்லிணக்கத்தை பாதிக்கும் விவகாரங்கள் குறித்து அதிபருக்கு மன்றம் ஆலோசனை வழங்கும். புதிய சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்படும் தடை உத்தரவுகளையும் அது பரிசீலிக்கும். உள்துறை அமைச்சர் அல்லது நாடாளுமன்றம் முன்வைக்கும் இன சமய நல்லிணக்கம் தொடர்பான விவகாரங்களையும் மன்றம் ஆராயலாம். சிங்கப்பூர் இளையர்கள் சமூக ஊடக தடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சமூக ஊடக தளங்களில் உள்ள வயது வரம்பை தங்களால் மீற முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். அத்தகைய தளங்களை பயன்படுத்தும்போது மேலும் அதிக பாதுகாப்பை இளையர்கள் ஆதரிக்கின்றனர். 200 மேற்பட்ட இளையர்கள் யூத் டெக் எஸ்ஜி நடத்திய ஆய்வில் பங்கேற்றனர். சமூக ஊடக தளங்களுக்கு அடிமையாவதையும் அவற்றை விடாமல் தொடர்ந்து பயன்படுத்துவதையும் முக்கிய தீமைகளாக அவர்கள் கருதுகின்றனர். இணைய துன்புறுத்தலை அனுபவித்திருப்பதாகவும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை பார்த்திருப்பதாகவும் பெரும்பகுதி இளையர்கள் கூறினர். என்றாலும் கூட தடை

110,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்துள்ளன. 12,000 அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியுள்ளனர். பொங்கோலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு தேவைக்கேற்ப பயணிகளை ஏற்றிச் செல்லும் சேவையையும் கிராப் தொடங்க தயாராகி வருகிறது. மலேசியாவின் முன்னாள் சமய விவகார அமைச்சர் ஜமீல் கிர் பஹோராம் மீது 860 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 65 வயது ஜமீல் அவர் மீது தொடுக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். 2015 முதல் 2017 வரை ஹஜ் புனித பயண நிதியான தாபுங் ஹஜியிலிருந்து சவுதி அரேபிய சொத்து நிறுவனத்துக்கு பணம் மாற்றப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஜமீல் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அரசாங்கத்தில் 2009 முதல் 2018 வரை அமைச்சராக இருந்தார். தாபுங் ஹாஜி நிதி தொடர்பில் கடந்த 2 வாரங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட 2வது அம்னோ தலைவர் இவர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ நிதியமைச்சர் புர்பாயா யூதி சடேவாவை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக துணை நிதியமைச்சர் சுவஹாசில் நஹசாரா நியமிக்கப்பட்டுள்ளார். புர்பாயா ஓராண்டுக்கு முன்புதான் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது பதவிக்காலத்தில் இந்தோனேசிய ரூபியா மதிப்பு கடுமையாக சரிந்தது. அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையும் அதிகரித்தது. மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் யோசனையை திரு புர்பாயா முன்வைத்திருந்தார். ஆனால் அது அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்புடையதல்ல என்று இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் கூறியிருந்தார். இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 129 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜாவா கடலில் கவிழ்ந்த படகில் 243 பேர் இருந்தனர். அவர்களில் 108 பேர் பத்திரமாய் மீட்கப்பட்டனர். 6 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. 12 கப்பல்களில் 600 மேற்பட்டோர் மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டுள்ளனர். கடல் கொந்தளித்ததால் 3 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்தன. அதனால் பயணிகள் படகு கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் கடும் வெப்பம் காரணமாக விவசாய உற்பத்தி மெதுவடைந்துள்ளது. இதன் தாக்கம் ஆசியாவுக்கான உணவு ஏற்றுமதியில் எதிரொலிக்கக்கூடும். பெல்ஜியத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டியது. இதனால் உருளைக்கிழங்கு, ஆப்பிள், கேரட் உள்ளிட்ட பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் பதப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்குகளில் 45% ஐரோப்பாவுக்கு வெளியே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதில் 8% கிழக்கு ஆசியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் செல்கிறது. பால் உற்பத்தியும் சில பண்ணைகளில் குறைந்துள்ளது. ஐரோப்பிய பால் சார்ந்த பொருட்களுக்கு ஆசியா முக்கிய சந்தையாக உள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்.
1: நவீன்
0: சொல்லுங்க.
1: ஹேஸ் அதாவது புகை மூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு.
0: ஆமா, கொஞ்சம் லேசா ஓஞ்சிட்டு நினைக்கிறேன். திடீர்னு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது மறுபடியும் புகை மூட்டமா இருக்கு. அந்த தீஞ்ச வாட அடிக்குது.
1: ஆமா, அந்த புகை மூட்டம் இருக்கிறதுனால என்னென்ன நடக்க கூடும்னு சொல்லி இருக்கிறாங்க. உடல் நலம் இல்லாமல் போகக்கூடும்.
0: ஆமா,
1: சில பேர் ஏற்கனவே கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடல் நலம் சரியில்லாம போயிட்டு இருக்கு சில பேருக்கு. அதனால வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது சிறப்பா இருக்கும். அப்படி வெளியே போற வேலை இருந்ததுன்னா மாஸ்க் அணிந்து கொள்ளுங்க, அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: இப்போதைக்கு யாருமே மாஸ்க் போட்டு போற மாதிரி தெரியல. ஆனா போட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து மோசமா நம்ம பார்த்திருக்கோம் வரலாற்றுலயே. ஆக இதெல்லாம் ஜுஜுபி அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்காதீங்க, லேசா கருதாதீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு பாதுகாப்பு நீங்க வந்து மேற்கொள்ளும்.
1: ஆமா, சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள. இன்னைக்கு நானும் நவீனும் வந்து இங்க நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். லேசா வெளியே வந்து மழை தூரிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: தூரலியே நான் வந்தேன் வேலைக்கு. ஆனா இப்ப பேஞ்சி ஓஞ்சிருச்சா எனக்கு தெரியல. ஆனா மழை பெஞ்சா நல்லா இருக்கும் ரஃபி, ஒரே சூடா இருக்கு.
1: அது மட்டும் இல்ல, அந்த புகை மூட்டத்தை கொஞ்சம் தணிக்கும் அது.
0: ஆமா, அதுதான் அதுதான்.
1: சரி.

0: எதிர்பார்ப்போம் நல்லது நடக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு 10 மணிக்கு மேலே ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்காக, உங்களுடைய பாடல் இடம்பெற போகுது. அதுவும் நானும் நவீன அடிச்சு சொல்லியிருக்கிறோம், எங்கே நீங்கள் வெளியே வந்து கிடைக்காத பாடலை எங்கள் கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு
1: நிச்சயமாக
0: சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். கவலைப்படாதீங்க, எல்லாம் அதன்படி நடக்கும்.
1: ஆமாம், முதல் 1 மணி நேரத்தில் நம்ம பேசுவோம், அதற்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம், நடுவில் உங்களுக்காக இந்த திரை தகவல் சுவாரஸ்யமான தகவல் அங்கமாக இருக்குது. எங்கே போகாமல் ஒளிப்பக்கமாகவே இருங்க, இரவனில் ஆட்டு நிகழ்ச்சியை கேளுங்க.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள், 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: 8679664646. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: பொதுவா இன்றைய நாள்ல என்னென்ன அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம பிறகுதான் சொல்லுவோம்.
3: 11:05
2: ஆமா, வா டைமிங் கூட சரியா
3: சரியா நம்ம சொல்லணும்.
2: சரி, ஆனா இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம தேர்ந்தெடுத்து அதை பத்தி நம்ம பேச போறோம். முதல் ஒரு மணி நேரத்துல இன்றைக்கு நேஷனல் பேரண்ட்ஸ் டே ஆஃப் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் அவங்க கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் டே ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்களுக்கு எப்போதுமே பலவிதமான கடமைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் இந்த ஒரு நாள்.
3: ஆமா, எப்படி அவங்க ஒதுங்கி இருக்கலாம், ஒரேடியா ஒதுங்கி இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. பெற்றோரோட கடமையில இருந்து பெற்றோர் ஒதுங்கினதான் எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு நாளை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாம இருக்கணும். பெரும்பாலான பெற்றோருக்கு, சிறு பிள்ளைகள் இருக்கிற பெற்றோருக்கு சில மன உளைச்சல் பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். காரணம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளை வந்து அவங்க பாத்துக்கிறதுக்கு, ஏன்னா ஒரே சூழல்ல வந்து எப்போதும் இருக்க முடியாது. அதனாலதான் சில பேர் வந்து உதவியாளர் வைத்திருப்பாங்க வீட்டுல, அப்பா அம்மா அழைத்து அவங்களோட வைத்துக் கொள்றதும் அதுக்காக தான் அவங்க. ஆனா இப்படி இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கும் போது காலையில அவங்களே கொண்டுட்டு போய் டே கேர் சென்டர்ல விடணும், மறுபடியும் அவங்களை அழைச்சிட்டு வரணும், அப்புறம் வேலையில இருக்கும் போது கண்காணிக்கணும், அவங்களை
2: அப்புறமா தூங்க வைக்கணும். இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கு. ஆனா இதுல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது சாத்தியமா? அது முதல் கேள்வி எனக்கு. அதே சமயத்துல சாத்தியம்னா என்னென்ன செய்வாங்க பெற்றோர்கள்? ஏன்னா அப்பதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இங்க கொண்டாடலாம்னா, வெளியே போகலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிட போகலாம், ஒரு படம் பார்க்க போகலாம். ஏன்னா எப்போதுமே குடும்ப சூழலே அவங்க வாழ்ந்திருப்பாங்க, நேரத்தை செலவிட்டு இருப்பாங்க. ஆக ஒரு தம்பதியா நீங்க வெளியே போங்க, ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு முறையில கொஞ்சம் பிள்ளைங்களை தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: சரி, இது சாத்தியமா? இந்த சிங்கப்பூர் சூழல்ல நீங்க வேலைக்கு போற ஒரு பெற்றோரா இருக்கலாம், எப்படி நாம இந்த நாளை அனுசரிக்கலாம், நேஷனல் பேரண்ட்ஸ் டே ஆஃப் என்பதை இங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் வந்து விட்டு கொடுக்கலாம், எது எதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அதை சொல்லுங்க.
2: அழைங்க, வாட்ஸ்அப் மூலமா ஒரு குறிஞ்சதை அனுப்புங்க, 9678 9688. இருந்தாலுமே ஒரு சில பேர் எப்படி அழைப்பாங்கன்னா, 6691 1968 எண்ணியும் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அழைப்பாங்க. அதுல நீங்க அழைக்கலாம்.
3: தொடர்ந்து இது உங்களுடைய இரவு நிலை ஆட்டம்.
2: பாடல்களை கேளுங்கள், மறைந்து

0: இதமான ஒரு பாடலை கேட்டோம். ஷான் ரோல்டனுடைய இசையில ரவிஜி பாடிய பாடல், நம்ம ரவிஜி கிடையாது, பாடக ரவிஜி பாடிய பாடல். உங்ககிட்ட சற்று முன்பாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மனசுல வச்சுக்கங்க, அதற்கான பதில்களை தொடர்ந்து நம்ம கிட்ட அனுப்புங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: ஒரே ஒரு செய்தி இருந்துச்சு, ஆனா இப்ப கிடையாது. அதனால முக்கியமான சாலைகள்ல தற்போதைய நிலவரம் படி போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல சாலை பணிகள் இருக்கு. எங்கன்னு பாத்துருவோம், SLE நோக்கிச்சலும் TPE கம்பெனிஸ் அவென்யூ 7 முன்பாக அங்கே 3 தடத்தை தவிர்த்துருங்க. SLE நோக்கிச்சலும் TPE லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
7: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max-க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1-க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1-இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max-ஐ இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
8: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
9: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
10: I want to go out and buy phone.
8: சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
11: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டில் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவரு இன்னமும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
8: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்றச் செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
0: என்ன நடந்தது? வலையொலி, ரொம்ப பிரத்யேகமான ஒலியின் வலையொலி அது.
12: ஆமா
0: ரஃபி, உங்களுடைய குரல் தான் அதிகமா கேக்குது, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
12: சரி, இது வந்து என்னன்னா, ஹலிமாவும் செய்யறாங்க, நானும் செய்யறோம், ரெண்டு பேரும் வெவ்வேறு விதத்துல வந்து ஒவ்வொரு கேஸையா எடுத்து அதை பற்றி படித்ததுக்கு அப்புறம் நாங்க செய்யற ஒரு வலையொலி தான் இது. அத போய் நம்ம நேயர்கள் கேக்குறதுக்கு முன்னால என்ன நீங்க பாத்துக்கணும்னா, இது வந்து பெரியவர்களுக்கான வலையொலி அப்படிங்கறத
0: சொல்லிக்கிறேன். குற்றம் சார்ந்த ஒரு வலையொலி.
12: ஆமா, கேட்கணும்னு நினைக்கிறவங்க போய் கேட்கலாம், ஓய்வா இருக்கும் போது நீங்க கேட்கலாம், போய் கேளுங்க. எல்லாமே சிங்கப்பூர்ல நடந்த குற்றச் செயல்கள். இந்த குற்றச் செயல்களை நம்ம படித்திருப்போம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு. ஆனால் இதை வந்து நாங்கள் போய் பார்த்து இது வந்து இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு எடுத்து சொல்கிறது.
0: அந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லிடுவீங்களா கடைசியில்?
12: சில வேளைகளில் தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும், சில வேளைகளில் அது இன்னும் இதில் இருக்கும் இல்லையா, அந்த கேஸ் வந்து நம்ம முடிஞ்சிருக்காது. அதனால் நடப்பில் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து நாங்கள் சொல்லுவோம், இப்படி தான் அந்த குற்றம் நடந்தது அப்படின்னு. இதை செய்கிறதன் காரணம் என்னென்னா, ஒரு அளவுக்கு நம்ம வந்து குற்றங்களை தடுக்கலாம் என்பது தான் நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆக நம்ம நேர்கள் போய் கேட்கறதுக்கு எங்க போனா என்ன நடந்தது, மீ லிசன்ல இருக்கு. ரொம்ப பேருக்கு அந்த மீ லிசனுக்கு எப்படி போகணும்னு தெரியாம இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கங்க,
0: செயலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இணைய பக்கம் கூட இருக்கு.
12: இருக்கு, நீங்க
0: செயலிய போனா கொஞ்சம் சுலபமா இருக்கும் நினைக்கிறேன்.
12: நீங்க போற இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கேட்கலாம் அதை. சரி, இப்ப வந்து நான் ஒண்ணு செய்து வைத்திருக்கிறேன் என்னன்னா, இப்ப இந்த ஸ்கேம் இருக்கு, கால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கேம் கால்ஸ், நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம கூடுமான அளவுக்கு நம்ப கூடாது. எந்த ஒரு நிறுவனமும் அழைத்து நாங்க இதை செய்யறோம் செய்யறோம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க அதை புரிந்து கொள்ளணும், இருக்கிற காசெல்லாம் போய் போட்டுறாதீங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நீங்க போய் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ஹலிமாவும் சில இதை செய்து வைத்திருக்கிறேன், நானும் செய்து வைத்திருக்கேன், இப்ப கேளுங்க நீங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 14 தேதி ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.21 ரிங்கிட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: பேரண்ட்ஸ் டே ஆஃப் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல அனுசரிக்கப்படுது. பெற்றோர்கள் அவங்களுடைய பொறுப்புகள்லேருந்து கடமைகள்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ஓய்வெடுக்கிற ஒரு நாள் என்று. இது சிங்கப்பூர்ல சாத்தியமா அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
3: ஆஷா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் சாத்தியம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இரண்டு பிள்ளைகள் இருக்காங்களா அவங்களுக்கு? மூத்தவருக்கு 8, இளையவருக்கு 4.
1: சரி,
3: ஆக அந்த ஒரு நாள்ல வந்து நாங்க எப்படி எடுப்போம்னா, தாத்தா பாட்டி எங்களோட இருக்கிறாங்க, அதாவது பெற்றோர் அவங்களோட பெற்றோர் வந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களோட மாமனாரும் மாமியாரும் வந்து பாத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க இருவருமே, கணவன் மனைவி இருவருமே வெளிநாடுகளுக்கு நாங்க போயிருக்கிறோம். வெளியூருக்கு ரொம்ப தூரம் கிடையாது, மலேசியா இந்தோனேசியா பக்கம் நாங்க போயிருக்கிறோம். பிள்ளைங்களை விட்டுட்டு ஒரு 3 நாள் நாங்க இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஷா. ஆக இந்த பேரண்ட்ஸ் டே ஆஃப் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்க ரெண்டு பேரும் அதை செய்து இருக்கிறோம், அது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்கிறாங்க.
4: சத்தி புட்டா தாருமா அட்டி புள்ள யாருமா.

0: இரண்டு பாடல்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டோம். துணிவு திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானின் இசையில் அனிருத் பாடிய பாடல கேட்டோம். அதற்கு பிறகு சுல்தான், அதுவும் அனிருத் பாடிய பாடல், ஆனா விவேக் மர்வினுடைய இசையில. நேரம் இப்பொழுது 9:40.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. KJEBKE நோக்கி செல்லும் சுங்காயத்தங்கா ரோட் எக்ஸிட் அருகே, இதனால் சுங்காயத்தங்கா ரோட் எக்ஸிட் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. AY துவாசை நோக்கி செல்லும் PIA எக்ஸிட் அருகே அங்கும் சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
5: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8513334 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நேஷனல் பேரண்ட்ஸ் டே ஆஃப் மேற்கத்திய நாடுகளை கொண்டாடுறாங்க. அதுவே நம்ம சிங்கப்பூர்ல அதை கொண்டாட முடியுமா, சாத்தியமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தோம். பலரும் உங்களுடைய பதில்களை அனுப்பியிருக்கீங்க.
1: ஜெல்டா சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பூர் போன்ற நாடுல எல்லாமே வந்து வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள்ல பிள்ளைகளை சிறு வயதிலேயே இன்னொரு அறையில தனியா படுக்க வச்சிடறாங்க, அவங்க தூங்க வச்சிடறாங்க. அது வந்து அங்க கொஞ்சம் பழக்கமா இருக்கு, ஆனா இங்க அந்த பழக்கம் இல்ல. அதனால பிள்ளைகளோடய இருந்து அவங்களுடைய பழகி
0: பாதகமாக ஒன்னு பெற்றோர்களுக்கு கஷ்டமா இருக்கு, இன்னொன்னு பிள்ளைகளுக்கும் கஷ்டமா இருக்கு. ஐயோ, அம்மா அப்பா வீட்டுக்கு வெளியே போறாங்களே, என்ன விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கமாவே இருக்கும்.
1: உண்மைதான்.
0: ஆக கொஞ்சம் சிறு வயதுல இருந்து கொஞ்சம் பழக்கப்படுத்தணும்.
1: அத மேற்கத்திய நாடுகளை பார்த்து நம்ம கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளாக விட மாட்டாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு நல்ல பழக்கம்.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசினோ கிச்சிலும் ஏவாஇ பனோய் சாலை நுழைவாயில் அங்கு சாலை பணிகள், வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசினோ கிச்சிலும் ஏவாஇ கெப்பல் சாலைக்கு பிறகு
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழைங்க 6334-1055, 6334-1055.
0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: இரவு நாட்டம் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு தலைப்பு தொட்டு பேசணும். முதல் ஒரு மணி நேரத்துல நம்ம பேரண்ட்ஸ் டே ஆஃப், இது வந்து சில நாடுகள்ல கொண்டாடப்படுது, அனுசரிக்கப்படுது. இங்க அதை கொண்டு வந்தா எப்படி இருக்கும், நீங்க ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பலரும் பல காரணங்களை சொல்லி இருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி.
6: அடுத்து நேயர் செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஃபி, எல்லாருக்குமே சாத்தியமானு எனக்கு தெரியல, ஆனா என்னோட வீட்டுல சாத்தியம். ஏன்னா நானும் என்னோட கணவரும் ரெண்டு பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு எப்படி அந்த டே ஆஃப் கிடைக்கும்னா, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துலதான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க, வெளியே போவாங்க. சில சமயங்கள அந்த வீட்டு வேலை செய்யறதே ஒரு மாதிரியான ஒரு ஆஃப் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டு வேலை வேற, பிள்ளைங்க வேலை வேற. ஆக இந்த மாதிரி அவங்களால வேறுபடுத்த முடியுது, அவங்களுடைய நேரத்தை வந்து நல்லபடியா செலவழிக்க முடியுது.
1: சரி, இன்னைக்கு வந்து பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றி. வாங்க 10 மணிக்கு மேல உங்களுடைய விருப்பப்பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, காத்திருங்க.

0: பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: பணம் பத்தும் செய்யும்.
2: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
3: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
4: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
1: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
4: என்ன நடந்தது போய் கேளுங்க.
5: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
6: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
7: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-1198.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் தொடங்கிடுச்சு. நாங்க கொடுத்த உறுதியில இருந்து நாங்க பின் வாங்கவே மாட்டோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்ன பாடல் வேணுமோ கேளுங்க, அந்த பாடலை ஒளிகேற்றதுக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
10: சவால் கொடுத்துருக்காங்களா?
7: ஆமா, கொடுத்துருக்காங்க. முதல் பாடலே சவாலான பாடல் தான்.
10: 1950களில் வெளிவந்த ஒரு பாடல் இது. ரொம்ப பழைய பாடல் அப்படி சொல்லலாம். இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கு கலையி உன் விழி கூட. ஏம் ராஜா பாடிய ஒரு பாடல், குணசுந்தரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
7: மாலதி நாயர் அந்த பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல் ஒளியேற்றுவோம்.

0: சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள். இந்திய கேட் பாஸ்மதி அரிசி, மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வேலை
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628.com.sg.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
7: வந்துருச்சு. பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
8: நம்ம ஜல்தா சாந்தி முந்தைய வந்து செந்தில்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு, பின்னங்க ராமு, இந்த மாதிரி பேர்கள்ல நம்ம ராமாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அன்றாடமே பாடல்களை கேட்கிறாரு.
9: இப்படி வானொலி பக்கமே இணைந்திருக்கும் நேர்களுக்கு நன்றி. உங்களுக்காகவே பாடல்களை நீங்க கேட்கிற பாடல அவ்வப்போது நாங்க ஒளியேற்றுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து அவர் ஞாபகப்படுத்தி இருப்பது ராமனின் நாயகி டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் எங்கள் தாய் படத்துல இருந்து MSB யோட இசையில அவர் கேட்டிருக்கிறாரு பாடல.
8: வாங்க சேர்ந்து கேட்போம். இது உங்கள் ஒளி 9.8
9: கேட்டாலே பரவாயில்ல.

0: சாந்தி அக்கா அழிச்சிருக்காங்க நம்ம ஒலிக்கு. அதாவது சாந்தி அக்கா சொல்லும் போது நம்மளுடைய ஒலி சாந்தி அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், கிடையாது. சிங்காங் சாந்தி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: பாட்டு கேட்க ரொம்ப நன்றி அக்கா. அக்கா பாட்டு கேட்க அழைச்சிருக்கீங்க.
2: ஆமா, நான் வந்து டி ஆர் மகள். நீங்க பாட்டு பழைய பாட்டு.
1: என்ன பாட்டு? படிக்க படிக்க நெஞ்சில் இருக்குமா?
2: இல்ல அது இல்ல, இது வந்து நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, அந்த பாட்டு எனக்கு வேணும்.
1: சரி, அந்த பாடலை கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்க கேட்டு இல்லன்னு சொல்லிருவோமா என்ன?
2: அதான் இந்த பாட்டை வந்து என் தம்பி ராஜன், புளோரா, எலோசியஸ், எபினியர், புளோரா அம்மா.
1: சரி சரி,
2: கேக்குறேன்
0: எல்லாருக்குமே,
2: எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து கேக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி அக்கா, நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம் வணக்கம் ஐயா.
3: நான் தெய்வமா

0: என்னடா எண்பதுகள்ல இருந்து எந்த ஒரு பாடலுமே இல்லையே அப்படின்னு பாக்கும்போதுதான் இந்திரா ராவ் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.
1: ஆமா, அவங்க கேட்டது எப்போதுமே இந்திரா ராவ் கேட்கறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான பாடல் தான் கேட்பாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் வணக்கம் ரஃபி நவீன், இரவனின் லாட்டம் அதுல ஒரு சாங் ஒளியேற்றுங்க, மலர்கள் நனைகின்றன படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியிருக்கும் பாடல், இசை கங்கை அமரன் போட்டிருக்காங்க. ஆனா இணையதளத்துல எல்லாம் போய் பார்க்கும்போது அது வந்து இளையராஜன் தான் போட்டிருக்கு. தேடி பிடிச்சி பிளே பண்ணுவீங்கன்னு தெரியும். கண்ணா வா வா வசந்த கால மலர்கள் அப்படிங்கிற தலைப்புல பாடல்
0: வாங்க கேட்போம்.
2: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். எண்பதுகளில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி ஒன்பது.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
4: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED Aircon and Engineering. அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
7: Milky Mist தயிர்.
8: ஆமா, Milky Mist தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். Milky Mist தயிர்
9: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: Milky Mist தயிர்
9: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: Milky Mist தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான Milky Mist பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
9: Milky Mist, Milky Mist, Milky Mist தயிர்.
10: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
11: ஆமா, அதன் மூலம் நான் இந்நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
10: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
11: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
10: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
11: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
10: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASK training.com.sg. அழையுங்க 6484672364 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: அதே ராமாவி, ஜல்தா சாந்தி, பின்னங்கராமு அவங்களுடைய பட்டியல்ல நாகமா சேகரனுடைய பேரை நம்ம சேர்த்துக்கலாம்.
4: நிச்சயமா சேர்த்துக்கலாம், ஏன்னா அவங்களும் வந்து அடிக்கடி நம்ம பக்கம் வர்றவங்க தான்.
3: சேப்போம், என்ன பாடல் கேட்டுக்காங்க, வாங்க கேப்போம்.
5: இரவு வணக்கம் ரஃபி, இரவு வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நான் திருமதி நாகமா சேகரன். ரஃபி, இன்றைக்கு வந்து கிளிஞ்சல்கள் திரையிலிருந்து விழிகள் மேடை அம்மா அந்த பாடல விரும்பி கேட்கிறேன். இந்த நேரத்தில் ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும், உங்கள் இருவருக்கும் என்னன்னா, இந்த பாடலை கேட்டு நினைக்கிறேன், வானொலி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி. கிளிஞ்சல்கள் அப்படின்னா?
4: கிளிஞ்சல்கள், இது ஷெல்.
3: ஓ, அப்படியா?
4: அதுதான் படமா எடுத்திருந்தாங்க. டி ராஜேந்தர் வந்து இயற்றி இசையமைத்த பாட்டு இது. டாக்டர் கல்யாணம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: ஈரவினிலாட்டம் நிகழ்ச்சிக்கு அழைத்து இருக்கிறாங்க பிரேமா சேச்சி.
1: வணக்கம் பிரேமா சேச்சி.
2: பிரேமா சேச்சி, பிரேமா அசோகன் பேசுறேன்.
0: பிரேமா அசோகன், நம்ம ஒளியின் உற்ற நேர்கள்ல பிரேமா அவங்களை வந்து நிச்சயம் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா பல வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்க.
1: ஆனா இப்ப எங்க இருக்காங்க?
2: என்ன
0: சாப்பிட்டீங்க?
2: விநாயகர் ஸ்பெஷல் கொல்கத்தா சாப்பிட்டேன். கடல்ல சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்டோம்.
1: போயிட்டு
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு போகணும்னு நினைச்ச இடம்
1: இந்த
2: பிரிட்ஜ் எல்லாம் பாத்துட்டு, அட்ராக்ஷன்ஸ்ல இந்த பிரிட்ஜ பாத்துட்டு கண்டிப்பா விசிட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி நம்ம நேஷனல் டே ஹாலிடேஸ் டைம்ல ஃபேமிலியா போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். 5 days நல்லா இருந்தது. ஒரு குரூப் டூர் தான், ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் என்ன சொல்றது, நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வியட்நாம்ல வேற ஒரு இடம் போயிருந்தோம், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஹனாய் போனோம். ஹனாய் போனோம், அதுல ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து ஹலாங் பே.
1: ஆமா ஆமா,
2: தி போட் ரைடு.
0: வாவ், சரி.
2: அது நான் யூடியூப்ல எல்லாம் போட்டுருக்காங்க, அது மாதிரி என்ன சொல்றது, எல்லாரும் பாத்துட்டு போ.
1: ஓகே,
2: நல்லா இருந்தது.
1: சரி, அங்க தான் இப்பதான் போயிட்டு வரேன் சிச்சி.
0: கணவன் மனைவியா ரெண்டு பேரும் போட் ரைட் போயிட்டு வந்திருக்கீங்க, முல்லை மலர் மேலே பாடலாம் பாடி இருப்பீங்க போட்ல போகும்போது. அந்த மாதிரிலாம் இல்லையா?
2: இல்ல ரஃபி, போட் ரைட் போனது ஹலாங் பே போனது ஃபேமிலியா.
0: ஃபேமிலியா, சரி.
2: நாங்க ஃபேமிலி தான் போனோம். எனக்கு இந்த டனாங்க பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம டூர் மேனேஜர், அந்த டூர் கைடு இருக்காங்க, சொன்னது என்னன்னா, அங்க பெக்கர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தா கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட அந்த பப்ளிக் சொல்லுவாங்களாம், இந்த பெக்கர்ஸ பார்த்தா நம்ம அவங்க கிட்ட கால் பண்ணி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த பெக்கர்ஸ்க்கு அவங்க ஏதாவது வேலை கொடுப்பாங்க, அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு கமிஷன் மாதிரி நம்மள என்கரேஜ் பண்றதுக்காக அந்த மாதிரி ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அப்படின்னா அந்த
0: பகிர்ந்து கொண்டீங்க. சேச்சிக்கு என்ன பாடல் வேணும்?
2: அதான் வைகைக்கரை காற்று, யஸ்தாஸ் பாடினது, ராஜேந்தரோட மூவி.
0: ஆக நம்ம முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழிகள் மேடையாம் பாடல் கேட்டோம், அதுவும் ராஜேந்தரோட பாடல். இப்ப நீங்க கேக்குறது ராஜேந்தரோட பாடல், சரியா?
2: ஆமா, இந்த பாட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். ஸ்பாட்டிஃபைல எல்லாம் கேட்கும் போது இந்த சாங் நான் ரிப்பீட்டா
1: கேட்டு. ஒலியில கேளுங்க,
2: ஒலியில நம்ம ரிக்வஸ்ட் பண்ணா நிறைய பேர் கேட்கலாம். அதனாலதான்
0: ஒலி கிடைச்சதா நீங்க போன இடத்துக்கெல்லாம்?
2: இல்ல, நான் எனக்கு அதை விட்டு வேற வேலையில அங்க இருந்து இப்படி ஒவ்வொன்னும் ஒலிக்கு நானு ஃபீட்பேக் கொடுக்கறது கேக்குறது எனக்கு கூட இருக்குமே. இப்போ எனக்கு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணீங்களே, எப்ப கூப்பிட்டாலும் இந்த உங்களுக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒலி கேக்குறது உண்டு.
0: சரி சரி சரி, ரொம்ப நன்றி சேச்சி. அழைச்சு பேசினதுக்கு அப்படி அடிக்கடி அழைங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை அழைக்க கூடாது.
2: இல்ல, அதுதான் அந்த டைம் டிஃபரன்ஸ் இல்லனா ஏதாவது நம்ம பிஸியா இருப்போம் ரஃபி, மத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: சரி, நன்றி,
0: வணக்கம் வணக்கம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
5: 90s காலகட்டத்துல அருமையான பாடல்கள் வந்திருக்கு, இரண்டு நம்ம கேட்க போறோம். அதுல ஒண்ணு, என் மனம் கரை புரண்டு செல்ல. இவ்வளவு நீளமான ஒரு தலைப்பு இது. இந்த பாடல டயானா தாமஸ் விரும்பி கேட்டிருக்காங்க.
6: ஆமா, அருமையான ஒரு பாடல், 90s ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடலா அது விளங்குச்சு. அதனை அடுத்து செங்குருவி செங்குருவி திருமூர்த்தி பாடத்துல இருந்து இந்த பாடல் என்னுடைய கணவர் குணசேகரனுக்காக நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு மான்வழியால் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய 46th திருமண ஆண்டு நிறைவு இன்னைக்கு. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.
5: 46 ஆண்டுகள், வாவ்,
6: பெரிய சாதனைங்க.
5: நிச்சயமா
6: உங்களுக்காக அந்த பாடல் நாங்க ஒளியேற்றோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருது, கேளுங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர் 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: உன்னிகிருஷ்ணன் மாதங்கி பாடியிருக்கும் ஒரு பாடல், அதனை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க அன்பரசி.
7: இன்னைக்கு என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, இவன் திரைப்படத்துல இருந்து அப்படி பாக்குறது என்ன, இது வரைக்குமே தெரியல அப்படி பாக்குறது என்னன்னா சொல்லிருக்காங்க. ஏன்னா பாடும் போது ரொம்ப வேகமா பாடுவாங்களே ரஃபி, அது என்னதான் வார்த்தை? நான் கூட ஓ மலையாளம் அப்படின்னு நினைச்சிட்டேன்.
5: என்னது இந்த பாட்டா மலையாளம் நினைச்சு?
7: ஆரம்ப கட்டத்துல அப்படி பாக்குறது என்ன, அதுதான் அந்த தலைப்பு. இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை கேட்க போறோம்.
5: பார்த்திபன், மீனா, சௌந்தர்யா எல்லாம் நடித்த திரைப்படம் தான் இது. நல்ல ஒரு திரைப்படம். பார்த்திபனே இந்த படத்தை இயக்கியும் இருக்கிறாரு. அந்த பாடலை இப்ப கேட்போம்.

0: வரிகளை பாருங்க ரஃபி, யுகபாரதியின் வரிகள்
1: நல்ல ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்லாம் யார் விரும்பி கேட்பா?
0: நம்ம ஃபாரிஸ் அவர் விரும்பி கேட்டிருக்காரு. சாய் சரண், எஸ் மாலவிகா பாடியிருக்கும் பாடல் இது, டி இமானுடைய இசையில. இந்த பாடல் முதல் முதல்ல வெளிவரும் போது ஒளியில அடிக்கடி நான் கேட்டிருக்கேன் ரஃபி, ரொம்ப பிரபலமான பாடல்ல.
1: ஏன்னா
0: டங் டங் அப்படி சொல்லும் போது என்னடா என்ன வரி இது, என்ன வார்த்தை இது அப்படின்னு பலரும் நினைக்கலாம். ஆனா ரொம்ப அருமையான ஒரு பாடல் டி இமானுடைய இசையில. இந்த பாடலை கேட்போம்.
1: டி இமான் வந்து அப்படிதான் பாடகர்கள டங் டங்னு சொல்ல வைப்பாரு,
0: வார்த்தைகளை விட்டு இசை ஓசியாவே அவர் பாட்டுல பாடல இருந்து இசை அமைச்சிருவாரு.
1: ஆமா, டங் டங்

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 14 தேதி, இன்றைக்கு உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
2: டோனட்ஸ் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க, டோனட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அது இனிப்பு நிறைய சீனி வந்து வெளியே இருக்கிறதுனால இனிப்பா தான் இருக்கும். அது ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும், அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது, உடம்புக்கு கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் டோனட்டை வந்து அது அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிரீமை உள்ள திணிச்சு அது ஜாம உள்ள திணிச்சு அது அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தான், அநியாயத்துக்கு இனிப்பு தான். அந்த மாதிரியான நேஷனல் கிரீம் ஃபீல்ட் டோனட் டே வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க.
1: சில பேருக்கு அதை பிடிக்கும், ரஃபி எனக்கும் ஒரு அளவுக்கு பிடிக்கும், ஏன்னா அந்த கிரீம்லயே அதாவது ஒரு சில சுவைகள் இருக்கும், லெமன் காஃபி காஃபி சுவை இருக்கும், ஆக அந்த சுவைக்காக சாப்பிடலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சீனியோ சர்க்கரையோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உடல் நலத்துக்கு நல்லதில்லை, அதே சமயத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் தவிட்டிடும்.
2: ஆமாம், அது ஒன்று சாப்பிடலாம், ஆசைக்கு ஒன்று சாப்பிடலாம். அதுக்கப்புறம்
1: நேஷனல் கலரிங் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. ரஃபி, கலரிங் அப்படிங்கிறது நான் சின்ன வயசில் அதிகமாக செஞ்சிருக்கேன். இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ ஜீன்ஸ்னால் ப்ளூ கலரில் இருக்கணும், நீல கலரில் இருக்கணும், நான் அதுக்கு வந்து சோப்பு அடிச்சிருப்பேன். ஒரு மனிதனோட
2: தோரத்துக்கு சோப்பு அடிச்சது நீங்கள் தானே அது?
1: இல்லை, சின்ன வயசாக இருக்கும்போது சரி நம்மளுடைய புத்தாக சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது, ஒரு கொஞ்சம் ஒரு நிறைவா இருக்கு அதை பண்ணும்போது. அது எப்படின்னா ரஃபி, நாம வந்து சுயமா சிந்திச்சு பண்ண வேண்டியது கிடையாது, நம்ப கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பு ஏத்த
2: மாதிரி வந்து உள்ள
1: அழுத்தணும். ஆமா, நீங்க நிரப்பணும். அதை பண்ணும்போது கடைசியில ஒரு ஒரு வண்ண மாதிரி வரும்ல, ஒரு இமேஜ் வரையும் வரும், அதை பாக்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்மையில பண்ணிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை விட்டு போச்சு.
2: சரி, அந்த மாதிரி ஒரு புது ஹாபி அதாவது பொழுதுபோக்கு எடுத்து ரொம்ப நல்லது. சில டிமென்ஷியா பேஷண்ட் வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞாபகம் அவங்களுக்கும் இதைதான் செய்ய சொல்றாங்க. நீங்க செய்துங்க, அவங்களுக்கு கொடுங்க கையில வந்து ஒரு பென்சில் கொடுத்து கலர், ஏன்னா அவங்க சின்ன வயசுக்கு போன ஒரு ஞாபகம், அந்த ஒரு வயசுல அவங்க வாழ்வாங்க.
1: ஆமா ஆமா
2: ஆமா.
1: அடுத்தது கோப் ஸ்டாப்பர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நீங்க சாப்பிட்டுக்கீங்களா தெரியல ரஃபி, கோப் ஸ்டாப்பர் அப்படிங்கிறது ஒரு ஒரு உருண்டையா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அது கோப் ஸ்டாப் அப்படிங்கறது நீங்க கடிக்க முடியாது, ஜோ பிரேக் அப்படின்னு சில பேர் அழைப்பாங்க. அதை
2: எதுக்கு எதுக்கு, ஏற்கனவே பல்லு பிரச்சனை 1008 இருக்கு, இதுல இதை வேற சாப்பிட்டு நம்ம வந்து பல்லு பிரச்சனை பெருசாகணுமா?
1: அதுதான், ஆனா சின்ன வயசு குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி, நீங்க கொஞ்சம் மின்னு சாப்பிடணும், அதான் நீங்க ஊறி ஊறி தான் அது வந்து சாப்பிட முடியும். நீங்க எடுத்த உடனே
2: ஊற வைக்கணும், அதை
1: எடுத்த உடனே நீங்க கடிக்க பாத்தீங்கன்னா உங்க வந்து பல்லு தான் உடையும் நினைக்கிறேன். ஆக கோப் ஸ்டாப் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகள் ரொம்ப பிரபலமானது, குழந்தைகளுக்கு இடையே ரொம்ப பிரபலமானது.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
8: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லா

0: வெற்றியும் துல்லியமா கிடைக்கலாமே.
1: வில
0: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
0: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
3: ஒரு பழைய பாடல்
4: நவீன், நாம என்னைக்கு சொன்னோமோ உறுதி கொடுத்தோமோ என்ன பாடல்னாலும் கேளுங்க, நாங்க வந்து ஒளியேற்றோம் அப்படின்னு நல்ல அரிய பாடல்களை நம்ம நேர்கள் வந்து தேடி பிடிச்சு நமக்கு சவால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும்.
3: அதுதான் நமக்கும் வேணும், நல்ல ஒரு பாடல். ஏன்னா எப்போதுமே கேட்ட பாடல்களே கேட்கறதுல எந்த ஒரு ரசனையும் இல்ல ரஃபி.
4: கேள்வி
3: அதுதான் ஆக வந்து இந்த மாதிரி கேட்டது கேட்காத அங்கம் நம்ம வந்து வழி நடத்துறோம். நம்ம ரெண்டு பாடல நம்ம எப்போதுமே அறிமுகப்படுத்துவோம்.
4: ஆமா,
3: ஆனா இந்த அங்கம் முழுவதுமே அறியாத பாடல்கள் தெரியாத பாடலாம் இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது.
4: ஆமா,
3: அதுல அடுத்த பாடல் உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலா இருக்கலாம். தினமும் பழைய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், என்ன பாடல் அப்படின்னு ஜானகி சொல்லுவாங்க, கேட்போம்.
5: இரவு வணக்கம் முகமது ரஃபி, நவி
3: வணக்கம்.
5: சிறப்பான நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கின்றது.
3: நன்றி.
5: எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கும்.
3: இந்த பாட்டு
5: கல்யாணம் ஆகும் கஜி தொடலா அந்த பாடல் கிடைக்குமா? ரவிஜி ரவிஜி இல்ல ரவி ரவி ரவி
6: நவீன்
3: நவீன் அப்படின்னு அழகா சொல்லிட்டு ரவிஜிய ரொம்ப மிஸ் பண்றீங்களோ.
4: அதாவது ஜானகி உங்களை பத்தி ஒண்ணு சொல்லணும். காலையில வந்து நான் உட்கார்ந்ததோட வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு முன்பெல்லாம் வணக்கம் சிங்கை முதல் மெசேஜ் உங்க அனுப்புவாங்க, அவ்வளவு உற்சாகத்தோட அந்த குரல்ல வந்து எவ்வளவு உற்சாகம் இருக்கும். எந்த ஒரு கவலை இருந்தாலும் அவங்க குரல கேட்டு நீங்க மறந்துடுவீங்க. அப்படி
3: நிச்சயமா நிச்சயமா அவங்க கேட்டிருக்கும் பாடல் வந்து ரொம்ப நல்ல ஒரு பாடல், சந்தோஷமான ஒரு பாடல். கந்தசாலா ஜிக்கி பாடியிருக்கும் இந்த பாடல புது யுகம் திரைப்படத்தில் இடம்பெற்றது.
5: கன்யா

0: நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம்.
1: ஆமா, தவிக்குது தயங்குது ஒரு மனது, பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் அருமையான ஒரு பாடல் இது. இந்த பாடல வந்து திரைப்படத்துல யார் பாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்பாபுவும் ஜெயலலிதாவும் நடித்த திரைப்படம்.
0: ஆமா, 70களில் வெளிவந்த திரைப்படம்,
1: 70களின் இறுதியில வந்த திரைப்படம்.
0: சரி, இந்த பாடல் இன்றைக்கு ஷாமுலா நியூசிலாந்து ஆக்லாந்துல இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பாடல் ஒளிபரப்புங்க, முடிஞ்சா ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியும் ஷாமுலா, உங்களுக்காக பாடல் இதோ.

0: ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: நல்லா அருமையான பழைய பாடல்களையும் புது பாடல்களையும் கலந்து நம்ம நேர்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கேட்க போறது
2: மணிமேகலை ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, வாங்க கேட்போம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: திரு ரஃபி நவீன்.
2: வணக்கம்.
3: என் பேர் மணிமேகலை. நான் விரும்பி கேட்கும் பாடல் வந்து துலாபரம் படத்திலிருந்து பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
1: சரி,
3: இது எல்லாருக்கும் விரும்பி கேட்கிறேன். ரொம்ப நன்றி.
2: நன்றி. டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிருக்கும் பாடல் இது.
1: ரொம்ப துயரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம்.
2: ஓ,
1: இதுல ஏவிஎம் ராஜன் நடித்திருப்பாரு. நல்லா இருக்கும் கதை. சாரதா நடிச்சிருப்பாங்க, நடிகை சாரதா. அவங்களுக்கு ஊர்வசி பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க. அதே திரைப்படத்துல வந்து காஞ்சனாவும் நடித்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக இவங்கெல்லாம் நடித்த இந்த திரைப்படம் சில அம்சங்களை வைத்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படமா இருந்தது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல அந்த காலத்துல போய் பார்த்துட்டு வந்தவங்க எங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, இந்த படம் ரொம்ப துயரமா இருந்ததுனால அழுதுகிட்டே வந்ததுதான் சொல்லி இருக்கிறாங்க.
2: ஒரு சில திரைப்படங்கள் ரஃபி பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும், அதை விட இந்த மாதிரி சோகமான திரைப்படங்கள் தான் நம்மளோட மனசுக்குள்ளார ஆழமா பதியும் அப்படிப்பட்ட திரைப்படம் அப்படி சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு பாடலும் இருக்கு, இந்த பாடல் தான் இந்த அங்கத்தின் நிறைவு பாடம் கூட. ரவிக்குமார் கேட்டிருக்காரு, வாங்க கேட்போம்.
1: ரவிக்குமார்,
4: நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரவிக்குமார், கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன். இப்பதான் இந்த நிகழ்ச்சி கேக்குறேன். இரவணல் ஆட்டம்.
1: சந்தோஷம்.
4: எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலான 80களில் வந்த பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து பாடல் வாய்ப்பு இருந்தா ஒளிபரப்புங்க.
1: எங்கெங்கோ
4: செல்லும் எண்ணங்கள்.
1: நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்காக, உங்க அப்பாவுக்காக நாங்க ஒளியேற்றோம்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: நடிகர் ஆனந்தராஜ்.
3: எங்க என்னடா
4: பண்ற? சும்மா வந்தேன் அக்கா.
3: ஸ்டேஷன் வந்து என்ன அக்கா அக்கா கால் மீ மேடம். என்ன விஷயம் சொல்லு?
4: நான் வந்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம்.
3: மாப்பிள்ளையா? போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா?
4: போட்டோ மறந்து விட்டானுக்கா. ஆனா மாப்பிள்ளை நல்லா இவன மாதிரி லட்சணமா இருப்பாங்க. தப்பா நடக்கமிஷ்டமோ?
2: அவரை வந்து பாக்குறவங்க எல்லாம் வெளியே நீங்க எம்ஜிஆர் அடிச்சவர் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் வந்து ஏசுவாங்களா திட்டுவாங்களா?
5: சரி,
2: அவர் சொன்னாரா அது படத்துக்காகமா அப்படின்னு, படத்துக்காக நடிக்க சொன்னாங்க அப்படி நடிச்சேன் அப்படின்னு, எப்படி நீங்க அப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. இப்ப இவரை வந்து நம்ம எப்போதும் வில்லனாவே பாத்துட்டோம் ஆனந்தராஜ் இல்ல. அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன நினைப்போம்? படத்துல இருக்கிற மாதிரிதான் நிஜ வாழ்க்கையில அவர் இருப்பாருன்னு அப்படின்னு நினைக்க சொல்லும் அவரோட இமேஜ் அவர் முகத்தை. ஆனா ஒரு மேடை பேச்சுல அவர் சொல்றாரு, அவர் வந்து சிகரெட் பிடித்தது இல்ல, புகை பிடித்தது கிடையாது, ரெண்டாவது மதுபானம் அருந்தியதும் கிடையாது. அவர்
5: வாழ்க்கையிலே அதாவது
2: முகத்தை வச்சு அதான் சொல்லுவாங்க, புத்தக அட்டையை வச்சு புத்தகத்தை நீங்க எடை போடாதீங்க அப்படின்னு இல்லையா. அதே மாதிரிதான் ஒருத்தரோட உருவத்தை வச்சு நம்ம வந்து எடை போடக்கூடாதுங்கிறத இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: இல்ல, ஒருத்தரோட கதாபாத்திரத்தை வச்சு எடை போடக்கூடாது.
1: திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஒவ்வொரு வாரமுமே ஒலியில ஒரு கலைஞரை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பாடல்களை நம்ம ஒளிபரப்போம். இந்த வாரம் யாரு ரஃபி?
1: நவரச நாயகன் கார்த்திகை தான் இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வாரத்துக்கு அவருடைய பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம் இன்னைக்கு முழுக்கும். இன்னைக்கு நாங்க எடுத்து வைத்திருப்பது அவருடைய முதல் படமான அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து பாடல்.
0: அழகான ஒரு திரைப்படம், அதுல வர பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்டான பாடல்கள். ரஃபி, இளையராஜா இசை,
1: இளையராஜா இசை, பாரதி ராஜா, வைரமுத்து, இந்த மூணு பேரோட கூட்டணியில் அமைந்த திரைப்படம் தான் இது. அவங்களுடைய கூட்டணியில வந்திருக்கும் பாடல் என்ன பாடல்னு சொல்லிடுவோம்.
0: 1000 தாமரை முட்டைகளே, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது. நேற்று அவருடைய 66வது பிறந்த நாள்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6334-1055.
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: என்ன மெசேஜ்?
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
8: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
9: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நாம இருக்கோம். இன்றைக்கு திங்கட்கிழமை, அதனால கேட்டதில் கேட்காதது அங்கம்.
10: முதல்ல வந்து என்னுடைய பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சின்ன வாத்தியார். இந்த திரைப்படத்துல இந்த நகைச்சுவை ட்ராக்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கவுண்டமணி, செந்தில், கோவை சரலா இவங்க எல்லாம் நடித்த காட்சி, கிரேசி மோகன் வசனம் எழுதுறாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவருமே நடித்திருப்பாரு இந்த திரைப்படத்துல.
9: ரொம்ப நகைச்சுவையான கூட்டணி இல்ல ரஃபி.
10: ஆமா, ஏன் வந்து இந்த படத்தை நீங்க தேர்ந்தெடுத்தேன்னா, இதுல வந்த ஒரு பாடல், படத்தை இயக்கியவர் வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவோட இயக்கத்துல வந்தது தான். வசனத்தில் எழுதினது கிரேசி மோகன், நான் சொல்லிட்டேன். சரி, இசை வந்து இளையராஜா. இந்த திரைப்படத்துல மொத்தம் 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். ரொம்ப புகழ்பெற்று இருந்த ஒரு பாடல். இதுல ஒரு குறிப்பா ஒன்னு சொல்லணும், SP பாலசுப்ரமணியம் இந்த பாடலை பாடியிருப்பாரு. இடையிடையே வரக்கூடிய வசனங்களை திரைப்படத்துல வந்து நாயகியா நடித்திருக்கிறவங்க குஷ்பு நடித்திருந்தாங்க. குஷ்பு ரஞ்சிதாவும் நடிச்சிருந்தாங்க, ஆனா காட்சியில ரஞ்சிதா தான் வருவாங்க. பிரபுவும் ரஞ்சிதாவும். ஆக ரஞ்சிதா வந்து அவங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறவங்க வந்து ரோஹிணி, நடிகை ரோஹிணி.
9: ஓ
10: சரியா,
9: அவங்களோட சொந்தமா குரல் கொடுக்க முடியாது.
10: ரஞ்சிதாவோட குரல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா ரோஹிணி பல நடிகைகளுக்கு டப்
9: பண்ணிருக்காங்க.
10: அதுக்கப்புறம் பாடலும் எழுதுவாங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல ஒரு பாடலை எழுதியிருக்காங்க.
9: சரி சரி.
10: ஆக ரோஹிணி வந்து ஒரு பண்பட்ட நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய குரல்லையும் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் தான் நம்ம கேட்க போறோம். கண்மணியே கண்மணியே வாங்க கேட்டு வருவோம்.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனை

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடுது.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இரு.

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
1: உன்மேல் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரைய கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக கத்

0: சொல்வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ
1: நீ

0: கேட்டதில் கேட்காதது அங்கத்துல நம்ம இருக்கிறோம்ங்களே. நவீனுடைய பாடல்
1: என்னுடைய பாடல் தான், ஆனா நீங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தினீங்க ரஃபி, அதுதான் உண்மை.
0: நானே இன்னைக்கு தான் பார்த்த இந்த பாட்டை,
1: நம்மளே சேர்ந்துதான் இந்த பாடல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பாடலுடைய பேர் வந்து ரகசியம். சரி, ஆனா என்னன்னா இதுல என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமான திடுக்கிடும் ஒரு செய்தி என்னன்னா, வாரணம் 1000 அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது அல்லது அந்த ஆல்பத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் என்னால நம்பவே முடியல. ஏன்னா வாரணம் 1000 அப்படிங்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம், அதாவது மோஸ்ட் ஃபேவரட் அப்படி நான் சொல்லுவேன் திரைப்படத்தை.
0: சரி,
1: இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் நினைக்கும் போதுதான் இந்த ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கு. ரகசியம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு,
0: ரகசியமாவே இருந்திருக்கு இந்த பாட்டு பாருங்களேன்.
1: அதான் உண்மை ரஃபி. வி பிரசனா, மஞ்சர் இருவருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாடல. ரொம்ப அழகான ஒரு பாடல். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த பாடல இசையமைக்கல நினைக்கிறேன் ரஃபி.
0: ஆமா, தாமரை ஏற்றி இருக்கிறாங்க எல்லா பாடலையும். 8 பாடல் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இந்த பாடல் மட்டுமே எல்லா இடத்துலயுமே மறைந்தே இருக்கு, ரகசியமாவே இருந்திருக்கு. நீங்க இணையதளத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது இன்ஸ்ட்ருமெண்டல் அப்படின்னு.
1: சரி, அதான். ஆனா இருந்தாலுமே இந்த மெட்டு கேட்கும்போது ஹாரிஸ்க்குனே ஒரு தனியா ஒரு பாணி இருக்கும், அது இந்த பாடல இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த பாடல கேட்டுனீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா நம்ம கிட்ட சொல்லுங்க. ஆனா நமக்கு தெரிந்த தகவல் படி இது வாரணம் 1000 திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு.

0: அருமையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111055 புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன் .com

செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.

0: செப்டம்பர் மாதம் 15 நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம். புத்தம் புதிய ஒரு நாளை இருக்கும் செவ்வாய் கிழமை. இன்று
1: இந்த நாள்ல காதல் பாடல்களை கேட்கறதுக்கு நடுவே நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சில விஷயங்களை நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்குவோம், பெருசா எடுக்கிறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அதை பத்தி நீங்க நம்ம பேச போறோம். அது என்னன்னு தெரிந்து கொள்ள தொடர்ந்து நினைந்திருங்க. இது இரவினில் ஆட்டம்,
0: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: கதவனின் கதர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: கண்டுக்காத ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம். கண்டுக்காத அப்படின்னு நம்ம சொல்லும் போது எது கண்டுக்காம,
1: நம்ம பொருட்படுத்தாத விஷயங்கள் கூட சொல்லலாம். பொருட்படுத்துறது இல்ல, இது இருக்கும், இதை நீங்க செய்யணும், ஆனா பொருட்படுத்த மாட்டீங்க.
0: ஒரு சில வேலைகள் ரொம்ப முக்கியமான ஒன்றா கூட இருக்கலாம்.
1: நிச்சயமா. அதாவது டென்டிஸ்ட போய் பாக்குறது, பல் மருத்துவரை போய் பாக்குறது 6 மாசத்துக்கு ஒரு முறை கட்டாயம், கட்டாயமாக்கப்பட்டிருக்காது இல்லையா? அது வந்து நீங்க அப்படிதான் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பல்லுல ஏதாவது ஒரு கோளாறு வரும்போது அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அடிக்கடி வந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாரு.
0: அதுவும் எப்படின்னா ரஃபி, அந்த பல் வலி வரும்போது தாங்கவே முடியாது, உயிர் போற வலி அப்படி சொல்லுவாங்களே.
1: ஆமா,
0: அது பல் வலி தான், வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக பல் மருத்துவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒன்று, போய் பாக்கணும் ஆனா பாக்குறது இல்ல.
1: இப்ப நீங்க சொன்னீங்களே உயிர் போற வலின்னு, உண்மையை சொல்ல போனா நவீன், நம்ம பல் வலியை தான் அப்படி சொல்றோம், ஆனா எந்த ஒரு வலியுமே வந்ததுக்கு அப்புறம் இதுதான் மோசமான வலி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: உண்மைதான், உண்மைதான்
1: இல்லையா?
0: அது ஏன் ரஃபி, அந்த பல்ல பொறுத்த வரைக்கும் நரம்பு நேரடியா இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம்
1: அது ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணும்,
0: உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மள.
1: ஆமா,
0: அந்த அப்படிப்பட்ட ஒரு வலி. ஆக தயவு செஞ்சு போய் பல் மருத்துவரை சீக்கிரமாவே பாருங்க. இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க, அது அவங்களே சொல்லட்டும்.
1: ஆமா, ஏதாவது பொருட்படுத்தாத ஒன்று வந்து இது ஒண்ணு. சில பேர் வந்து இதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல, 6 மாசத்துக்கு ஒரு முறை டேட்டா போட்டு வைக்கிறதும் கிடையாது.
0: ஆக இப்படி நம்ம பொருட்படுத்தாத ஒரு சில விஷயங்களை, ஒரு சில செயல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து ஒளிபாக்கமாவே இருங்க. இது உங்கள் ஒளி 9:06.
1: கேட்டாலே பரவசம்.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: நாம புறக்கணிக்கும் சிலவற்றை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை பொருட்படுத்துறது இல்லை, அதை பத்தி நினைக்கிறது இல்லை, அது வந்தாலும் கூட அதை பற்றி ஞாபகம் வந்தாலும் கூட அதை நம்ம தள்ளி வைக்க தான் நினைக்கிறோம்.
1: அதுல ஒண்ணு ரஃபி, எனக்கு பொறுத்த வரைக்கும் உண்மை உள்ளுணர்வு
0: புறக்கணிச்சதுக்கு அப்புறம் நல்லது நடந்ததும் இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா, ஆக இரண்டு தரப்பும் இருக்கு.
0: ஆமா,
1: ஆனா உள்ளுணர்வு அப்படிங்கறது சில பேர் வந்து இல்ல, அது வந்து என்ன புத்தி வச்சு அவங்க யோசிப்பாங்க. புத்தி வச்சு யோசிக்கும் போது இல்ல நம்ம போலாம், போயிட்டு வந்தா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம புறக்கணிக்க கூடாது.
0: அடுத்தது வந்து ஓய்வு. இந்த ஓய்வை புறக்கணிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க.
1: தூக்கம்,
0: ஓய்வு, வயசோட இருக்கும் போது இவங்க எல்லாம் புறக்கணித்ததுனால வயது ஆக ஆக கடைசியில என்ன ஆகுது, உடலுக்கு வந்து கெடுதலை விளைவிக்கிறாங்க. அவங்க ஒழுங்கா ஓய்வு எடுக்காததுனால எதெல்லாமோ வந்து சேருது,
1: நோய்வாய்ப்படுவாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும் ரஃபி, என்ன சொல்லுவார்னா, இப்ப வந்து அவருக்கு வயசு இன்னும் 40 ஆகல நினைக்கிறேன், 30 சொச்சம் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, தூக்கம் வந்து எப்ப வேணா தூங்கிக்கலாம், நான் வந்து வயசான பிறகு நான் தூங்கிக்கலாம், ஆனா இப்பதான் என்னோட இளமை காலம், இளமை காலத்துல உழைக்கணும் ஒண்ணு. அதே சமயத்துல என்ன, அவர் வந்து நல்ல இசை கருவிகளை வாசிப்பாரு, அதுல எப்போதுமே இரவு வேலைகளை இசைக்கு அவரு அர்ப்பணித்து பகல்ல அவர் வேலைக்கு அர்ப்பணிப்பாரு. இந்த மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவார் ரஃபி, வேலையில போய் தூங்குறது, இந்த பேண்ட் பிராக்டிஸ் வரும்போது அங்க போய் தூங்குறது, இந்த மாதிரி மாத்திக்கிட்டே பண்ணுவாரு. என்கிட்ட சொன்னது என்னன்னா, நவீன் இப்பதான் இதெல்லாம் செஞ்சா உண்டு, என்ன பிறகு வந்து செய்ய நினைச்சல முடியாது, அதனால தூக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா எனக்கு என்னமோ இருந்தாலுமே ஓய்வும் தூக்கமும் ரொம்ப அவசியம் எனக்கு.
0: முக்கியம் முக்கியம், அதை தள்ளி போடாதீங்க, புறக்கணிக்காதீங்க, அதை வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியா பாருங்க. அது இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறத நீங்க உணரணும்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: புறக்கணிக்கும் ஒரு சில செயல்கள், ஒரு சில எண்ணங்கள் இருக்கு. இதுவரைக்குமே நம்ம பேசிக்கிட்டு வரோம். அடுத்தது என்ன ரஃபி?
3: டாக்ஸிக் ரிலேஷன். அதுல இருக்கிறவங்க அது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அதுலயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க.
2: ஆனா அவங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்ப இருக்கிறதே நல்ல ஒரு உறவு கிடையாதுன்னு
3: தெரியும். ஆனா அது நீண்ட நாள் போக விடுவாங்க. காதல்ல டாக்ஸிக் ரிலேஷன் இருந்திருக்கும், அது கல்யாணம் வரைக்கும் தொடருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா தொடரும், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு முடிவு எடுப்பாங்க.
2: ஆமா ஆமா. ஆக ஆனா எப்படி தெரியுது ரஃபி, எப்படி வந்து அதுலேருந்து மீண்டு வருது?
3: டாக்ஸிக் ரிலேஷன் தெரிய வந்ததுன்னா சுத்தி இருக்கிறவங்க அதை கவனிச்சு சொல்லுவாங்க. சில பேர் அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்குது, அப்பப்ப அப்படி நடக்கும் அவ்வளவு.
2: இந்த காதல் அன்பு சில சமயங்கள கண்ணு மறைச்சிரும் அப்படின்னு நம்புறேன்.
3: ஆமா,
2: நீங்க வந்து காதல் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதாவது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமா இருக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஆனா ஒரு சில குடும்பங்களே இதை நம்ம காணலாம். குடும்பங்கள் அப்படி சொல்லும் போது பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிற அந்த உறவு இருக்கலாம், அண்ணன் தங்கை, சகோதர சகோதரி, இந்த மாதிரி பல உறவுகள்ல இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு.
3: இருக்கு. அதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வழி காணணும். அதை இக்னோர் பண்ணீங்க, அதாவது வந்து புறக்கணித்தீங்க, புறக்கணிச்சீங்கன்னா அது கடைசியில என்ன ஆகும், பெருசா வளரும். அது நீங்க இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க வந்து அதை நிபுணர்கள்ட்ட போய் நீங்க கேட்கலாம். அது கேட்டு அவங்கள்ட்ட, அல்லது ஏன் நிபுணர் வரைக்கும் போறீங்க, நண்பர்கள்ட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க.
2: ஆமா ஆமா. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும் இது வந்து சரியில்லை, ஏதோ தவறு நடக்குதுன்னு. ஆக அவங்க சொல்றதையும் நம்ம கொஞ்சம் அவ்வப்போது நம்ம கேட்கணும்.

0: சரி நேர்களே, விடைபெறும் நேரமும் வந்துட்டு.
1: ஆமா, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த எல்லா நேர்களுக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பாட்டை விரும்பி கேட்ட நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நாங்க பேசின தலைப்பு உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பா இருந்திருக்கும் நாங்க நினைச்சு இப்ப விடைபெற போறோம்.
0: ஆமா, பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஆக நாளைக்கும் அல்லது இன்றைய இரவு ஆட்டம் நிகழ்ச்சியிலும் நீங்க இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிறோம். மறுபடியும் நானும் ரஃபியும் வந்துடும்.
1: ஆமா, இன்றிரவு சந்திக்க மறந்துடாதீங்க. உங்களுக்காக அது வரைக்கும் பல நிகழ்ச்சிகள் எடுத்து வச்சிருக்கிறோம். 24 மணி நேரம் உங்களுக்காக ஒளி இயங்கிக்கிட்டே இருக்கு. எனவே அடுத்து வந்து காலையிலிருந்து இப்போ வரைக்கும் இடம்பெற்ற நிகழ்ச்சின்னு சில சுவாரஸ்யமான துடுக்குகள் எடுத்து வைத்திருக்கிறோம், அதையும் கேளுங்க.
0: சரி, மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன்.
1: நான் ரஃபி.
0: இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் நீங்க நின்றிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த சாபா எஃப்கே அப்படிங்கிற அணி மேன்செஸ்டர் யுனைடெட் தோத்திருந்தாலும் இந்த அணியை பத்தின தகவல்களை அண்மையில் ஒரு காணொலியில் பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சாபா எஃப்கே அப்படிங்கிற அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த இந்த அணி 2017 தாங்க தோற்றம் கண்டது, 10 ஆண்டுகள் கூட ஆகல. அதுலயும் சென்ற ஆண்டு அவங்க அஜர்பைஜான் பிரீமியர் லீக், அஜர்பைஜான் கப்னு 2 கோப்பையும் வென்று சாதனை படைச்சாங்க. இதுக்கும் மேல அவங்க சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கு தகுதி பெற 4 சுற்றுகள் தாண்டி வந்து இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்க, அடுத்து நான் சொல்ல போறதை கேட்டீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது இந்த சாபா எஃப்கே அணியின் பயிற்சியாளர் வால்டேஸ் டாம் பிராக்கஸ்கா, இதுதான் அவருடைய உச்சரிப்புன்னு நம்புறேன். இவரை பத்தின தகவலை அண்மையில வாசிச்சிருந்தேன். இவரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், 2002 லித்வேனியன் அந்த நாட்டில் இருக்கிற ஹூ வான்ஸ் டு பி எ மில்லியனர், இதே எல்லா நாடுகளையும் வர ஒரு போட்டி இல்லையா, ஆக அந்த நாட்டில் நடைபெற்ற அந்த போட்டியில் அபாரமாக களமிறங்கி விளையாடி கிட்டத்தட்ட 800 பவுண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காரு பிரிட்டிஷ் காசுக்கு. அந்த காசை சும்மா ஏனோத்தாலும் சொல்ல போனாமல் உடனடியாக அதை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு போய் எப்படி காற்பந்து பயிற்சியாளராக ஆகிறது அப்படிங்கிறத கத்திருக்காரு, அதுவும் கல்லூரியில் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஃபுலம், பிராண்ட்ஃபர்ட் ஆகிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணிகளில் அவங்களுடைய அந்த இளையர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே பணிபுரிஞ்சிருக்காரு. அதெல்லாத்தையும் அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருடைய சொந்த நாடு லித்வேனியாவுக்கு 2010 போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எர்கனாஸ் அணியில் பகுதி நேர பயிற்சியாளராக சேர்ந்து அதுக்கப்புறம் இணை பயிற்சியாளராக ஆகி படிப்படியாக பல தகவல்களை பல நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த சாபா எஃப்கே அணிக்கு வந்து வென்று இன்னைக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் கூட மோதிர அளவுக்கு வந்திருக்காருன்னா இது ஒரு பெரிய சாதனை, கைத்தடி தானே ஆகணும். எதனால இந்த வரலாறு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை சில பேர் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய இமாலய பிரச்சனையா இருக்கே, இவ்வளோ பெரிய சவாலா இருக்கே, நம்ம தாண்டி வருவோமா, நம்மளால முடியுமா அப்படின்னு. அந்த நேரம்லாம் வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது இவருடைய கதையை யோசிச்சு பாருங்க, உங்களாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வருங்க.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்தாங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ங்கற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாக படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க. ஒலி 968
3: அதனால
2: எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
4: ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ல போற, நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க, ஒரு மங்கு எடுத்துக்கங்க, அதுக்குள்ள 2 மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை சேர்த்துக்கங்க, அதுக்குள்ள 1 மேஜை கரண்டி குறைவான கொழுப்பு இருக்கிற பீனட் பட்டரை சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் 2 தேக்கரண்டி தேன். இந்த கலவைக்குள்ள 1 மேஜை கரண்டி சாக்லேட் புரோட்டீன் பவுடர் வகையான தூளை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னா ஒரே ஒரு மேஜை கரண்டி டார்க் சாக்லேட், குறிப்பா குறைவான சீனி குறைவான கொழுப்பு இருக்கிற டார்க் சாக்லேட்டை நீங்க சேர்த்துக்கலாம். இவற்றை நல்லா போட்டு கலக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மங்கோட உங்களுடைய குளிர்பதன பெட்டியில இருக்கிற ஃப்ரீசர் பகுதிக்குள்ள பார்த்து பதமா 20 நிமிடங்களுக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான பனிக்குள் தயார்.

நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: ஹலோ, நான் பிரீதா பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஜப்பானா?
0: ஜப்பான்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது அங்க ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால இந்த கப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, பொதுவாக அதை வந்து நல்லா சுட சுட இருக்கிற தண்ணீர ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் சுட சுட இருக்கும்போது இல்லையா. ஆனா ஜப்பான் என்ன பண்றாங்க, ரொம்ப வெப்பமா இருக்குதுங்க, வெயிலா இருக்குதுங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், குளிர் தண்ணியை பயன்படுத்தி கப் நூடுல்ஸை சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு நான் ஆராய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இப்போ இந்த குளிர் தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது நூடுல்ஸ் வேகுமா, அதனால பாக்டீரியா கிருமிகள் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் இல்ல பலருக்கும் இருந்தது. ஆனா அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் 5 ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொண்டு சரியான முறையில பாதுகாப்பான முறையில ருசியான கப் நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட அவங்க எதுக்காக தயாரிச்சாங்கன்னா, இப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது திடீர்னு அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது சுடு தண்ணிக்கு இல்லையா. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாளுறதுக்கு தான் இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிச்சாங்க. ஆனா இந்த சூழ்நிலைக்கும் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான பகுதியே. சரியான பதில மின்னல் வேகத்துல சொன்ன நம்ம பிரீதா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் 11 ஸ்டார் காஃபி அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. அவங்கள போலவே நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது வணக்கம் சிங்கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: சேர்ந்த ஜான்வி சவாடா அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம், காரணம் என்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம், இப்படிப்பட்ட சூழல்ல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் வாசித்திருந்தேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி அமைஞ்சது. உங்களில் பலர் இந்த தகவலை வாசிச்சிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதனால சரியா சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துகள். ஆனால் பரிசு ஒன்று தானே இது, அந்த ஒன்று நான் யார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னல் வேகத்தில் முதல்ல வந்து பதில் சொன்ன நேருக்குதா, அவருடைய பெயர் செந்தில். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஜோதிஷ் டாப் புஷ்பங்களை வழங்கும் பிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.

நாய்க்குட்டிகளுக்கு பூனைக்குட்டிகளுக்கு செல்ல பிராணிகளுக்கு விலங்குகளுக்கு மனிதருடைய பெயர்கள் வச்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப பூச்சிகளுக்கும் அவங்க பெயர்கள் வச்சிருக்காங்களா, அதுவும் மனித பெயர்களை வச்சிருக்காங்களா? ஆஸ்திரேலியாவை சேர்ந்த புதிதாக வகைப்படுத்தப்பட்ட பூச்சிகளுக்கு யாருடைய பெயரை வச்சிருக்காங்கடா? இவங்க ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க, இவங்க ஒரு பாடகி, உலக புகழ் பெற்ற பாடகி, சிங்கப்பூருக்கு கூட வந்திருக்காங்க. அவங்க தான் டெய்லர் ஸ்விஃப்ட். டெய்லர் ஸ்விஃப்ட் உடைய பெயரை பூச்சிகளுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ரிவர்சைட் வளாகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் சேரா இவங்க டெய்லர் ஸ்விஃப்டின் ரசிகையா. ஆஸ்திரேலியா பூச்சிகளை பற்றிய ஆய்வுல புதிதாக வகைப்படுத்தப்பட்ட 4 இனங்களுக்கு இந்த பாடகியையும் அவங்களுடைய இசை தொகுப்புகளையும் நினைவூட்டும் வகையில பூச்சிகளுக்கு பெயர்களை சூட்டியிருக்காங்க. இந்த பூச்சிகளின் பெயர் ஸ்விஃப்டிஃபிலஸ், அதாவது பயமில்லாதவள். ஸ்விஃப்டிஃபிலஸ் போயட்டோரம், போயட்ஸ் கவிஞர்னு அர்த்தமா, பூச்சிக்கு கவிஞர், ஃபியர்லெஸ் அப்படிங்கிற பெயர்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட இசை தொகுப்பின் பெயர் லவ் ஃபியர்லெஸ் தி டார்ச்சர்ட் போயட்ஸ் டிபார்ட்மெண்ட். டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு பூச்சியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பூச்சி நம்ம பார்க்கும்போது இது என்ன பூச்சி அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதற்கு ஒரு மனித பேரை நம்ம கண்டிப்பா வச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வச்சுட்டாங்க, அதையோ பண்ணிட்டாங்கப்பா. சரி, உங்களுக்கு நேர்களே, இப்படி பெயர் சூட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாருடைய பெயரை நீங்க வைப்பீங்க? அந்த காரணத்தை சொல்லுங்க, ஏன் அந்த பெயரை வைப்பீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யலாம் 9 6 7 8 8 9 6 8.

0: புதிய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல உங்களுக்காக
1: சில மணிகள்
0: வழக்கம் போல மூன்று குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் குறிப்பு இதுதான், என்ன சுற்றி உள்ள கட்டடங்கள் என்னை விட உயரமா இருக்கும். இரண்டாவது குறிப்பு, ஒரு காலத்துல சமைப்பதற்கான பொருள்களை வாங்க மக்கள் இங்க வந்தாங்க, ஆனா இப்ப பலர் சமைத்த உணவை சாப்பிடறதுக்கு வராங்க. மூன்றாவது குறிப்பு, என்னோட வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான நான்கு பக்கங்களுக்கு பதிலா எட்டு பக்கங்கள் இருக்கும். எந்த இடம் இது? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம் கண்டிப்பா, உங்க நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தாருடன் நீங்க போயிருப்பீங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. இப்ப உங்களுக்காக பட்டிக்காட்டு ராஜா படத்துல இருந்து பிசிசி எல்லாம் கொண்டு வரும் பாடல் இதோ.

வாங்க, இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் லவ் பாசங்கள் இடத்தை பத்தி தான். ரேஃபல்ஸ் கீல இருக்கும் இந்த இடத்தின் பழைய பெயர் தெலுக் ஆயே சந்தை, பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். உணவின் மனமும் பழமையின் அழகும் ஒன்றா சந்திக்கும் ஒரு இடம் தான் இந்த லவ் பாசான்னு சொல்லலாம். 1820களில் இதன் ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்துச்சு. மரத்தாலும் ஓலை கூரையாலும் இந்த சந்தையை செஞ்சிருந்தாங்களா. ஆரம்ப கட்டடம் பாதுகாப்பற்றதாக இருந்ததுனால 1833 புதிய கட்டடம் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த கடற்பகுதிய மண்ணால் நிரப்பி நிலமாக்கும் பணிக்காக 1879 பழைய சந்தை அகற்றப்பட்டு இருந்துச்சு. 1972 மீன் காய்கறி போன்ற பொருள்களை விற்ற சந்தை சமைத்த உணவு விற்கும் உணவு நிலையமாக மாறியது. அதன் பிறகு பல பேர் வர ஆரம்பிச்சாங்க, அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 1973 June 28 அன்று அது ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆமாங்க, லவ் பாசார் ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ரயில் பாதை பணிகளுக்காக 86 கட்டடம் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு அது மீண்டும் பொருத்தப்பட்டு 89 லவ் பாசார் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டது. லவ் பாசான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழைய சந்தைன்னு அர்த்தம். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஆரம்ப சந்தை கடலோரத்துல இருந்தது இல்லையா. அதனால மீனவர்கள் அவங்களுக்கு பிடித்த மீன்களை நேர சந்தைக்கு கொண்டு வர முடிஞ்சது. இப்ப இங்க நின்றீங்கன்னா அலுவலக கட்டடங்கள் தெரிகின்றன. லவ் பாசான் இந்த கட்டடத்தின் அழகான இரும்பு பாகங்கள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் தயாரிக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டன. ஆழமான வரலாறு கொண்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம் லவ் பாசான்.

0: இன்றைக்கு நான் கொடுத்தது சுரா, சீப்பு, ஜீன்ஸ், ஜிப்பு, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நேர்கள்லாம் முயற்சி செஞ்சிருக்காங்க.
1: வணக்கம் அலிமா,
0: வணக்கம்.
1: எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான சம்பந்தம் பற்கள்.
2: வணக்கம் அலிமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: சுரா, இந்த சீப்பு, இந்த சிப்பு, மூணுக்கும் தொடர்புடையது பற்கள்.
3: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை பற்கள்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
4: சுரா, சீப்பு, ஜிப்பு, இது மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து மூன்றுலயுமே பல் இருக்கு.
5: வணக்கம் அலிமா, என்னோட பேர் சரவணன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, சுறா மீனுக்கு வந்து பற்கள் வந்து வரிசையா இருக்கும். அதே மாதிரி சீப்புக்கும் பற்கள் வந்து வரிசையாக உள்ளவும், சீப்பு தலை சீவு உதவுது. அதே மாதிரி ஜிப்புக்கும் வந்து அந்த பற்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைக்க உதவுது. இது அனைத்திற்கும் ஒற்றுமை வந்து பற்கள் தான்.
0: இத்தனை பேரு பற்கள்னு சொல்லிருக்கீங்க, அப்ப எப்படி தவற போகும்? சரியான பதில் தான் பற்கள். சரி, சுறாவோட பல்ல பாருங்களேன், அது போய் பார்க்க முடியாது, அது கடிச்சிரும். ஆனா கவனிச்சு இருந்தீங்கன்னா, படித்திருந்தீங்கன்னா, சுறாக்கு வரிசையா பற்கள் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு ஒரு பல்லு விழுந்துச்சுன்னா, அந்த பல்லு ஒரு வயது வரைக்கும் திரும்பி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் பிறகு வளராது. ஆனா சுறாவுக்கு எப்படின்னா, அதன் வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய பற்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க, வாழ்நாள் முழுவதும் புதிய பற்களை அது உருவாக்கி கொண்டே இருக்குமா, அந்த ஒரு ஆற்றல் சுறா மீன்களுக்கு இருக்குது. சில சுறாக்கள் வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பற்களை மாற்றுகின்றன சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு 30,000 பற்கள் வரை அதன் முழு வாழ்நாள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சீப்பின் பற்கள் முடிய பிரித்து வார உதவுது. உடலில் இருக்கிற ஜிப்பின் பற்கள் இரண்டு பக்கங்களையும் ஒன்றாக இணைக்கிறதுக்கு உதவுது. சுறாவின் பற்கள் இறைய பிடிக்க உதவுது. சீப்பின் பற்கள் முடிய வார உதவுது. ஜீன்ஸ் ஜிப்பின் பற்கள் உடையின் இரு பக்கங்களையும் இணைக்க உதவுது.

0: காய்ச்சாத பானினா.
1: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
3: You eat already.
1: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நான் ஒரு வெள்ளி சம்பாதித்திருக்கேன். என்னது நித்யா, ஒரு வெள்ளிக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதற்கு நான் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா? நான் குடித்த பானங்களுடைய நிகழி புட்டிகள், கோல்கலன்கள் இவை எல்லாம் சேகரிச்சு எடுத்துக்கொண்டு போய் அந்த ரிட்டர்ன் ரைட் கருவிக்கு முன்னாடி நின்று ஒவ்வொன்றாக அந்த கருவிக்குள்ள செலுத்தி ஒரு வெள்ளி சேகரிச்சிருக்கேங்க. அட, இது ஒண்ணும் பெரிய அதிசயம் இல்லைங்க. சிங்கப்பூர்ல இரண்டு மாணவர்கள், ஒருத்தர் பேரு சைஃப், அவருக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறது, அவருக்கு 8 வயதாகிறது. அவருக்கு பிடித்த நடவடிக்கைகள்ல இந்த மாதிரி நெகிழி புட்டிகள், பான கோல்கலன்கள் இவையெல்லாம் சேகரித்து இந்த ரிட்டர்ன் ரைட் அப்படிங்கிற கருவிக்கு முன்னாடி சென்று அதை ஒவ்வொன்றாக செலுத்தி அதிலிருந்து வர காசை சேமித்து அவருக்கு பிடித்த உணவுகளை வாங்குறது தான் அவருடைய அன்றாட குறிக்கோளுங்க. சைஃப் இதுவரைக்கும் 170 பான கோல்கலன்களை சேகரிச்சிருக்காருங்க. அப்படின்னா அவர் 17 வழி சேமிச்சிருக்காருன்னு அர்த்தம். அடுத்த சிறுவன் மாணவர் கிரகரி, இவருக்கு 9 வயதுங்க. 200 கேன்ஸ் கோல்கலன்கள், நெகிழி புட்டிகள் இவைகளை 2 மாத காலமாக சேகரிச்சு அதன் பிறகு பான கோல்களும் திரும்ப பெறும் திட்டம் வழியாக இவர் 20 வெள்ளி சேமிச்சிருக்காருங்க. இந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கிறோங்க. இப்படி ஒரு நடவடிக்கைய உங்க பேரன் பேத்தி பிள்ளைகளுக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த சிங்கப்பூரை கழிவற்ற சுத்தமான சுகாதாரமான ஒரு நாடாக மேம்படுத்துவதற்கு நாம முயற்சி செய்யலாங்க. அடுத்த 4 மணி நேரம் நானும் சம்பாதிக்க போறேன். காசு பணம் கிடையாது, உங்களோட அன்புதான். நல்ல பாடல்களும் தொகுப்புகளும் நான் உங்களுக்கு வழங்க நீங்க எனக்கு ஹாட் ஹாட்டா அன்பு அனுப்பிக்கிட்டே இருப்பீங்களா? நான் அதை சம்பாதிச்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரி ஆகிறேனா? ஏன்னா காசு பணத்தை விட அன்பு தாங்க பெருசு. இதே அன்போட 4 மணி நேரம் உங்களுக்காக தொடர்ச்சியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா. பால் சூடாயிடுச்சு. நம்ம நேர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான டீ பார்சல். 70

0: பிடித்த ரொம்ப விருப்பமான பழைய காலத்து பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. ஓல்ட் ஹேபிட், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுல இருந்து அது உங்களுக்கு இருந்ததுன்னா அது காலங்காலமாக நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏதேனும் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்ட போது நம்ம பானுவேலு செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்க நிச்சயமா ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. பானுவேலு அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நடவடிக்கையில ஈடுபட்டாலும் அதை அவங்க அனுபவிக்கணும், முழுசாக அதை பார்க்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுவாங்க. ஆங்கிலத்துல விஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வங்கி கணக்குக்கான தாள் இருக்கு இல்லையா, அந்த பில் அது கையில இருக்கணும். நித்யா, எனக்கு இந்த மின்னியல் வழியாக எல்லாம் பார்க்க தெரியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளை வாங்கும் போது கையில பணம் இருக்கணும், அதை எடுத்து நான் கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ செய்தித்தாள் படிக்கும் போதோ அந்த புத்தகமும் செய்தித்தாளும் என் கையில இருக்கணும். இப்போது சமூக வலைத்தளங்கள்ல எல்லா செய்திகளும் கிடைக்குது, ஆனா ஒரு சில பழக்கங்கள், அது குறிப்பாக இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மாதிரி பழக்கங்கள்னு வரும்போது அது என்னுடைய கையில இருந்தாதான் எனக்கு அதை தெரிஞ்சுக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தைகள்ல சிடிசி பற்றுச்சீட்டுகளை வாங்கி பொருட்களை வாங்கும் போது அந்த பற்றுச்சீட்டுகளை பானுவேலு தாள்ல அச்சிட்டு தான் அவங்க பயன்படுத்துவாங்களாம். மின்னல் வழியாக எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாத ரீதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த தெரிந்த அவங்களுடைய மகன் அவங்களை திட்டிருக்காரு, என்ன இன்னும் பழைய பழக்கத்திலேயே இருக்கிறீங்க, கொஞ்சம் புதுசுக்கு மாறுங்களேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் அப்படி கிடையாதுங்க, எனக்கு தெரிந்த வயதுல மூத்தவர்கள் பல பேரும் இப்படிதான் இருக்கிறாங்க. உங்களுடைய சௌகரியத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. அது மற்றவர்களை நோகாதபடி இருந்ததுன்னா அதுல செய்யறதுல எந்த ஒரு தப்பு இல்லையே. மின்னல் வழியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் தாட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம செய்யறோம். மத்தபடி உங்களுக்கு வந்து அது இடையூறாக இருந்தால் இந்த ஒரு பழக்கத்தை நீங்க மேற்கொள்வது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பத்தி நம்ம வசந்தா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. புத்தகம் படிக்கிறதுனால நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. நித்யா, அவங்களுடைய அப்பாவுக்கு 94 வயது, இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஞாபக சக்தி பெரிதளவுல இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய புத்தக வாசிப்பு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முடிந்த அளவுக்கு கையில புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க வசந்தா. அடுத்ததாக இறுதியாக நம்ம இஸ்மாயிலுடைய குரல் பதிவு கேட்போம். வணக்கம்
1: இஸ்மாயில், பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ஒரு பழக்கம் இருக்குது. அந்த காலத்துல எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து டவுசர் சட்டை எடுத்தா கூட கடையில போய் துணி எடுத்து அதுக்கு பிறகு அதை தச்சு போற அளவுக்கு தான் இருக்கும். எப்பவுமே ரெடிமேட் பிடிக்காது அவங்களுக்கு.
0: அருமை.
1: அதே மாதிரி நானும் இன்னைய வரைக்கும் கடைக்கு போனேன்னா சட்டையை பார்த்து எடுத்து அதுக்கு பிறகு பேண்ட் எடுத்து அந்த மாதிரி ஒரு டைலர்ட்ட கூடவே கொடுத்து தச்சு போட்டாதான் எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும். இன்னைய வரைக்கும் இந்த ரெடிமேடுங்கிறது நம்மளுக்கு செட் ஆகல, அதனால தச்சு போடுற பழக்கத்தை இன்னைய வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த துணிமணி தச்சு போடுறது வந்து டைலருக்கு ஒரு இது விலை கூட இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்குது அது, அந்த மாதிரி தச்சு போடுறது.
0: ரொம்ப நன்றி இஸ்மாயில். அடடா, சட்டை தைக்கிறது, இத நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த காலத்துல தீபாவளி இல்ல ஏதேனும் பண்டிகை அப்படின்னு வந்தா துணிகளை வாங்கி தைத்த ஒரு அனுபவமும் எனக்கு இருக்கிறது. சின்ன பிள்ளை இல்ல பெற்றோரும் நம்மள இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அளவெடுத்து அந்த ஒரு பழக்கம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆனா அதையும் சில பேர் கடைபிடிச்சிட்டு வரீங்க பாத்தீங்களா, உங்களை நிச்சயமா பாராட்டி ஆகணும். பல பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வந்த நம்ம நேர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள், இது டீ கடை.
2: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்பில் அதிகமாக பேசப்படாத ஒன்று, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். எலக்ட்ரோலைட்ஸ் என்பது மினரல்ஸ், அதாவது கனிமங்கள். இந்த கனிமங்கள் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ் உங்களுடைய தசைகளை மேம்படுத்தவும் உங்களுடைய உடல்லையும் உயிரணுக்கள்ல தண்ணீர் அளவை சமநிலையாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உதவுது. அது மட்டும் இல்லாம இதன் வழியாக உங்களுடைய உடலுக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் சி இவை எல்லாத்தையும் எலக்ட்ரோலைட்ஸ் உங்க உடலுக்கு தருது. ஆக இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அளவை உங்களுடைய உடல்ல மேம்படுத்த நீங்க என்ன உணவுகளை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நான் லேசா ஒரு குறிப்பாக சொல்ல போறேன். வைட்டமின் சி உங்களுடைய உடலுக்கு வேணும்னா நெல்லிக்காய அதிகமாக உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாப்பிடுறதுக்கு கசக்கலாம், அதுல சில நேரத்துல தேன் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பழச்சாராக்கி அது அருந்துவாங்க. இந்த வைட்டமின் சி உங்க உடல்ல இருந்து எடுக்கிறது என்னன்னு தெரியுமாங்க? பொரித்த உணவுகள், குறிப்பாக பர்கர்ஸ். அடுத்ததாக உங்களுடைய உடல்ல கோலஜன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா குடை மிளகாய் இவைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்க. கோலஜனை எடுக்க டோனட்ஸ் இனிப்பான உணவுகள். அடுத்ததாக இரும்பு சத்து கொடுக்கிற உணவு பச்சை காய்கறிகள், குறிப்பாக ஸ்பினச் வகைகள். அதுவே இரும்பு சத்தை குறைக்கிற உணவுனா அது உருளைக்கிழங்கு சீவல்கள். அடுத்ததாக எலக்ட்ரோலைட்ஸ் வேணும்னா இளநீர் குடிங்க அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இளநீர் அருந்துறது உடலுக்கு நல்லதுதான், ஆனா சில பேரால அதிகமாக அருந்த முடியாது. எவ்வளவு உங்களுடைய உடலுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத உங்க மருத்துவரை நாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க.
3: இன்றும் இளமையான 70 போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
4: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: கேளிக்கை சித்திரம்னா ரொம்ப பிடிக்குமா? அதுவும் ஜிப்லி கேளிக்கை சித்திரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஒரு காலகட்டத்துல செயற்கை நுண்ணுணர்வு AI பயன்படுத்தி ஜிப்லி வடிவிலான பல கேளிக்கை சித்திரங்களை நீங்க உங்களுடைய படங்களை வச்சு மாற்றி அமைச்சிருப்பீங்க. இது ஒரு காலகட்டத்துல பரவலாகி போய்கொண்டிருந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாம இந்த மாதிரி படங்கள்ல உருவாகிறதுக்கு முன்பாகவே ஜிப்லி அப்படிங்கிற இந்த ஒரு கேளிக்கை சித்திரம், அதுவும் ஸ்டூடியோ ஜிப்லிய மியாசாகி என்ற ஓவிய கலைஞர் இவரை உருவாக்கிட்டாரு. ஜிப்லி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குனதே மியாசாகி தான். அதை வச்சு அவர் பல படங்களை உருவாக்கியிருக்காரு. இப்போது சிங்கப்பூருக்கு ஸ்டூடியோ ஜிப்லி வரவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி அப்படிங்கிற இந்த கண்காட்சி பல நாடுகளுக்கு இது கொண்டு சென்றிருக்காங்க. இது இப்ப சிங்கப்பூருக்கு வலம் வருகிறது. டிசம்பர் 18 தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூலை 4 தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. இது சிங்கப்பூர் கார்டன்ஸ் பை தி பே அங்கு இடம்பெறவிருக்கிறது. ஸ்டூடியோ ஜிப்லி ஜேர்னி த்ரூ அன்பர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு, அதாவது மறக்க முடியாத தருணங்கள் வழியாக ஒரு பயணம் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு இந்த கண்காட்சியை அமைக்கவிருக்கிறாங்க. இது வெறும் ஓவிய கண்காட்சி மட்டும் இல்லைங்க. திரு மியாசாகியின் படங்களில் உண்மை காட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற ஒரு குளியல் அறைங்க, இத கொண்டு வர போறாங்க. அது உலகத்திலேயே 8 மீட்டர் உயரம் உள்ள முப்பரிமாண பிரதிய அவங்க அமைக்கவிருக்கிறாங்க இந்த கண்காட்சி கூடத்துல. இந்த மாதிரி மியாசாகி ஜிப்லி ஸ்டுடியோஸ் அவருடைய உலகத்திலிருந்து 12 பகுதிகள் இங்க சென்று பார்த்தது மட்டும் இல்லாம அவருடைய ஜிப்லி ஸ்டுடியோ உலகத்திலிருந்து நீங்க அனுபவம் பெறத்துக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. 3500 சதுர அடி அளவிலான இந்த கண்காட்சி கூடத்தை நிச்சயமா நீங்க பார்க்கணும். மியாசாகியின் ஸ்டுடியோ ஜிப்லி கண்காட்சி
1: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. பயங்கரமான ஒரு தாவரமாக மாறி இருக்கின்றேன். மூன்று குறிப்புகளை வழங்கி இருந்தேங்க. முதல் குறிப்பு, என்னுடைய தாவரத்துல காய்க்கும் பழங்கள் அது பாக்குறதுக்கு அனபெல் பொம்மையின் கண் விழிகள் மாதிரியே இருக்கும். இருட்டான அறையில வெள்ளை நிறத்துல கருப்பு புள்ளியோட ஒரு உருண்டையான கண் விழி உங்களை பார்த்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நான் இருப்பேங்க. இரண்டாவது குறிப்பு, என்ன நீங்க தேடி பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு மனசுல நிறைய தைரியம் இருக்கணும். ஏன்னா நான் நிழலான வனப்பகுதிகள்ல, அதுவும் குறிப்பாக வட அமெரிக்கால சில பகுதிகளில் பதுங்கி இருப்பேன். மூன்றாவது குறிப்பு, நான் கியூட்டா இருக்கேன் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு என்ன சாப்பிடறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. என்னுடைய செடிகளில் விளையும் பழங்கள் வேர்கள் அனைத்திலுமே விஷங்கள் நிறைந்திருக்கின்றன. நான் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நேர்கள் பலரும் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துகள். உங்கள பயம் இல்லாம மனசுல நிறைய தில்லோட நம்ம கௌரி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹாய் நித்யா, கௌரி பேசுறேன்.
3: வணக்கம்.
4: நீங்க என்ன தாவரம் தெரியுமா? நீங்க வந்து ஒயிட் பெனி பெர்ரி. கரெக்டா சொன்னேன்?
3: சரியாக சொன்னீங்க. சொல்லல, உங்க வீடு தேடி நான் வந்திருப்பேன். சரி போதும், கௌரி சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துகள் உங்களுக்கு. நான் பெயின் பெர்ரி அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா காலர் தூக்கி விட்டுக்குங்க. இந்த பெயின் பெர்ரி அப்படிங்கிற ஒரு தாவரம் உண்மையாகவே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. அதனுடைய பழங்கள் ஒரு பொம்மையின் கண்விழிகள் மாதிரி பயங்கரமா பாக்குறது மட்டும் இல்லாம அதனுடைய காம்பு, இந்த முனைகள் இருக்கு இல்லையா, சிவப்பு நிறத்துல இருக்கும், ரத்த சிவப்பு நிறத்துல இருக்கும். அதனாலதான் செடி பாக்குறதுக்கு என்னவோ கொஞ்சம் பார்த்த உடனே சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலும் சில பேர் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கையில எடுத்து பார்க்கலாம், சாப்பிட்டும் பார்க்கலாம், சுவைத்து பார்க்கலாம். தயவு செஞ்சு அது மட்டும் செஞ்சிடாதீங்க, ஏன்னா அதுல விஷயம் நிறைய இருக்கு. ஆனா இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்கள் மட்டும்தான் இந்த பெயின்பெர்ரிய சாப்பிட முடியாது, ஆனா பறவைகள் இந்த பெயின்பெர்ரிய விரும்பி விரும்பி சாப்பிடும். அதற்கு ஒண்ணுமே ஆகாதான். ஆக நம்ம நேயர்கள், நீங்க பெயின்பெர்ரி அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்களுங்க. வாங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ராஜாவை கொண்டாடலாம்.
5: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகாப் ஒலி 968.

உருவம் நின்றது, உள்ளம் முழுவதும் மயக்கம் வந்தது. ஒரு முறை பார்த்ததில் உருவம்

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
0: இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 14 தேதி. இன்றைக்கு உலகத்துல என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம்.
3: டோனட்ஸ் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. டோனட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அது இனிப்பு நிறைய சீனி வந்து வெளியே இருக்கிறதுனால இனிப்பா தான் இருக்கும். அது ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும், அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது, உடம்புக்கு கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் டோனட்டை வந்து அது அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிரீம் உள்ள திணிச்சு அது ஜாம் உள்ள திணிச்சு அது அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தான், அநியாயத்துக்கு இனிப்பு தான். ஆக அந்த மாதிரியான நேஷனல் கிரீம் ஃபீல்ட் டோனட் டே வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க.
0: சில பேருக்கு அது பிடிக்கும், ரஃபி எனக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த கிரீம்லயே அதாவது ஒரு சில சுவைகள் இருக்கும், லெமன் காஃபி காஃபி சுவை இருக்கும். ஆக அந்த சுவைக்காக சாப்பிடலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சீனியோ சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உடல் நலத்துக்கு நல்லதில்ல, அதே சமயத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் தவிட்டிடும்.
3: ஆமாம், அது ஒன்று சாப்பிடலாம், ஆசைக்கு ஒன்று சாப்பிடலாம். அதுக்கப்புறம்
0: நேஷனல் கலரிங் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. ரஃபி, கலரிங் அப்படிங்கிறது நான் சின்ன வயசில் அதிகமாக செஞ்சிருக்கேன். இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ ஜீன்ஸ்னால் ப்ளூ கலரில் இருக்கணும், நீல கலரில் இருக்கணும், நான் அதுக்கு வந்து சோப்பு அடிச்சிருப்பேன். ஒரு மனிதனோட
3: தோரத்துக்கு சோப்பு அடிச்சது நீங்கள் தானே அது?
0: இல்லை, சின்ன வயசாக இருக்கும்போது சரி நம்மளுடைய புத்தக சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்கு.
3: அப்ப நிச்சயமா சூரியனுக்கு பச்சை நிறம் தான் அடிச்சிருப்பீங்க.
0: என்னமோ பண்ணிருக்கேன், இல்ல ஒரு சில குழந்தைகள் அப்படிதான் செய்வாங்க. ஆனா வளர வளர என்ன செய்வேனா, இல்ல தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மஞ்சளா மஞ்சள் தான் அடிப்பேன், சிவப்பா சிவப்பு தான் அடிப்பேன். ஆக ஒரு கடல் கட்டத்துல அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அண்மையில மறுபடியும் நான் கலருங்க, நான் மறுபடியும் ஒரு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு மின்னிலக்க முறையில அதாவது இப்ப போன்ல வந்து ஃபோல்ட் போன் இருக்கு, ஐபேட் இருக்கு, அதுலயே இப்ப பல செயலிகள் இருக்கு, கலரிங் செயலிகள் வச்சு அதை பண்றதுல ஏதோ ஒரு ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நிறைவா இருக்கு அதை பண்ணும்போது. அது எப்படின்னா ரஃபி, நாம வந்து சுயமா சிந்திச்சு பண்ண வேண்டியது கிடையாது, நம்பு கொடுத்துருப்பாங்க, அந்த நம்புக்கு ஏத்த மாதிரி
3: வந்து உள்ள
0: அழுத்தணும். ஆமா, நீங்க நிரப்பணும். அதை பண்ணும்போது கடைசியில ஒரு ஒரு வண்ணம் மாதிரி வரும்ல, ஒரு இமேஜ் வரையும் வரும், அதை பாக்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்மையில பண்ணிக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை விட்டு போச்சு.
3: சரி, அந்த மாதிரி ஒரு புது ஹாபி அதாவது பொழுதுபோக்கு எடுத்து ரொம்ப நல்லது. சில டிமென்ஷியா பேஷண்ட் வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞாபகம் அவங்களுக்கும் இதான் செய்ய சொல்றாங்க. நீங்க செய்துங்க, அவங்களுக்கு கொடுங்க கையில வந்து ஒரு பென்சில் கொடுத்து கலர். ஏன்னா அவங்க சின்ன வயசுக்கு போன ஒரு ஞாபகம், அந்த ஒரு வயசுல அவங்க வாழ்வாங்க.
0: ஆமா ஆமா
3: ஆமா.
0: அடுத்தது கப் ஸ்டாப்பர் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நீங்க சாப்பிட்டுக்கீங்களா தெரியல ரஃபி, கப் ஸ்டாப்பர் அப்படிங்கிறது ஒரு ஒரு உருண்டையா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, அது கப் ஸ்டாப் அப்படிங்கறது நீங்க கடிக்க முடியாது, ஜாப் பிரேக் அப்படின்னு சில பேர் அழைப்பாங்க. அதை
3: எதுக்கு எதுக்கு, ஏற்கனவே பல்லு பிரச்சனை 1008 இருக்கு, இதுல இதை வேற சாப்பிட்டு நம்ம வந்து பல்லு பிரச்சனை பெருசாக்கணுமா?
0: அதுதான். ஆனா சின்ன வயசு குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி, நீங்க கொஞ்சம் மின்னு சாப்பிடணும், அதான் நீங்க ஊறி ஊறி தான் அது வந்து சாப்பிட முடியும். நீங்க எடுத்த உடனே
3: ஊற வைக்கணும், அதை
0: எடுத்த உடனே நீங்க கடிக்க பாத்தீங்கன்னா உங்க வந்து பல்லுதான் உடையும் நினைக்கிறேன். ஆக கப் ஸ்டாப் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகள் ரொம்ப பிரபலமானது, குழந்தைகளுக்கு இடையே ரொம்ப பிரபலமானது.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இரவினில் கொண்டாட்டம்.
1: நடிகர் ஆனந்தராஜ்.
2: எங்க என்னடா
3: பண்ற? சும்மா வந்தேன் அக்கா.
2: ஸ்டேஷன் வந்து என்ன அக்கா அக்கா கால் மீ மேடம்.
3: சரி,
2: என்ன விஷயம் சொல்லு.
3: நான் வந்து உங்களுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கலான்னு.
2: மாப்பிள்ளையா? போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா?
3: போட்டோ மறந்து விட்டானுக்கா. ஆனா மாப்பிள்ளை நல்லா இவன மாதிரி லட்சணமா இருப்பாங்க.
1: ஒரு காலத்துல என்ன
4: சொன்னாரு,
1: அவர் வந்து பாக்குறவங்கலாம் வெளியே நீங்க எம்ஜிஆர் அடிச்சவர் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் வந்து ஏசுவாங்களா திட்டுவாங்களா. அதாவது முகத்தை வச்சு அதான் சொல்லுவாங்க, புத்தக அட்டையை வச்சு புத்தகத்தை நீங்க எடை போடாதீங்க அப்படின்னு இல்லையா. அதே மாதிரிதான் ஒருத்தரோட உருவத்தை வச்சு நம்ம வந்து எடை போடக்கூடாதுங்கறத இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
4: இல்ல, ஒருத்தரோட கதாபாத்திரத்தை வச்சு எடை போடக்கூடாது.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடிகாப்போலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் ஹம்சத்வனி ராகத்தில் ஆதிதாள வர்ணம் ஜலஜாக்ஷா. கேட்டு மகிழுங்கள்.

ரேடகாப் ஒலி 96.8 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்த ஒலியரவிருக்கும் பாடல் டி கே ஜெயராமன் அவர்கள் பாடியிருக்கும் ஆபோகி ராகத்தில் நெக்குருகி.

பாப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகோப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை, இவ்வருடத்தின் 858 நாள், ஆண்டு நிறைவு பெற 107 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அஹிர் மாதம் பிறை 3.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968, அழைக்க வேண்டிய எண் 6691119.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் பொன்னகையில் மகிழ்வேன்.
4: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: ஹம் சிங்கே
1: உங்களுக்காக பல நாள்கள் கழித்து மீண்டும் ஒன்றாக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம். ரவி ஜி,
2: சஜினி,
1: ரவி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்.
2: சஜினி, கடைசியா எப்ப பார்த்தோம்? செப்டம்பர் 3
1: ஆமா, வியாழக்கிழமை செப்டம்பர் 3 பார்த்தோம்.
2: கிட்டத்தட்ட 2 வாரங்களா?
1: கிட்டத்தட்ட, ஆமா.
2: இந்த 2 வாரங்கள்ல என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்களா வந்து பெரிய பணக்காரனா மாறி

0: இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால நாங்க வந்து தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாதி நேரம் ரோட்லயே போன மாதிரியே இருந்துச்சு.
1: இப்ப என்ன மாதிரி சில பேர் கேரளா பக்கம் இன்னும் போகாம இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க போயிட்டு வந்ததுனால ஒரு மூன்று முக்கியமான குறிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன
0: கொடுப்பீங்க? கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தரமான நம்பிக்கையான ஒரு ஓட்டுநர் கைவசம் இருந்தா சிறப்பாக இருக்கும்.
1: ஒரு குறிப்பு,
0: ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எந்தெந்த சாலைகள்ல போகணும்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வெவ்வேறு நகரங்களுக்கு போறதா இருந்தா அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி பிளான் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு.
1: சரியா உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரி, இரண்டாவது குறிப்பு,
0: ஒவ்வொரு நாளும் நீங்க சாய குடிக்கணும். டீ குடிக்கிறோம், விதவிதமான கடைகள்ல விதவிதமான டீ இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் டீ குடிச்சே ஆகணும். அது டீ குடிக்கலன்னா உங்களுக்கு அப்படியே கையும் ஓடாத மாதிரியும் காலும் ஓடாத மாதிரியும் அப்படி ஸ்டக் ஆன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்.
1: அது ஒரு தனி அனுபவம். மூணாவது குறிப்பு,
0: கேரளத்துல நிறைய இயற்கை வளங்கள் இருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களை ரசிக்க நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல விடுப்பு எடுத்து நீங்க போகணும். அத வந்து ஒரு நாள் நீங்க வந்து பாத்துட்டு போகிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு இடத்துல வந்து
1: பார்த்து பார்த்து அனுபவிக்கணும்.
0: ஆமா, குமரக்கோம் அப்படிங்கிற இடம் இருக்கு, முன்னார் இருக்கு, ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் வந்து பாகுபலி படப்பிடிப்பு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பாக்குறப்ப ரவி எனக்கு அப்படியே நம்மளாம் எம்மாத்திரம் அப்படின்னு தோணுச்சு.
1: ரவி,
0: இயற்கையின் சக்திக்கு முன்னால மனிதர்களுடைய சக்தி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எனக்கு அந்த புரிந்துணர்வு அங்கதான் கிடைச்சது. ரவி
1: பா, இந்த இங்கிலீஷ் படத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகை இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும், ஆனா அதெல்லாம் பத்துல வாழ்க்கையை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஒரு பயணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த பயணத்துல இருந்து வந்த உடனே வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்ற கதையில எனக்கு கேட்கும் போது
0: இல்லையே, நான் மாறலையே, மறுபடியும் வந்து சிரிக்கிறேனே.
1: அதான் சொல்றேன், அது பொதுவா மத்தவங்களுக்கு நடக்கிறது, உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை எப்படியாவது கடந்துருவோம்.
0: விரும்ப பாடலுக்கு பின் முதல் பாடலை நாம கேட்டுலாங்க. வீராங்கனை திரைப்படத்துல இருந்து பாடல் இடம்பெறுகிறது. கே ஜே ஜேசுதாஸ் பி சுசிலா பாடலோட வராங்க. இந்த பாடலை வித்யா விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: எங்களோட இது ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: காலை 6:23 ஆகிவிட்டது. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல நந்தினி விரும்பி கேட்டிருந்தாங்க.
0: அதுக்கு முன்னால ஓடும் நதி படத்துல இருந்து பாட்டு இருந்துச்சு, அந்த பாடல மோகன பிரியா விரும்பி கேட்டிருந்தாங்க.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 70களில் வெளியான இந்த இரு பாடல்கள்
3: ஒளியேறவிருக்கின்றன.
2: தெரியாத காட்டு திரைப்படத்தில இருந்தும்
4: தங்கச்சி மேல் போல்
0: இதழும் மணிப்பயில் உங்களுக்காக பாடல் பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில
2: மாணவர்களுக்கான கேள்வியும் காத்துக்கிட்டே இருக்கு, எங்க போயிடாதீங்க.
5: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
10: ஏன் அவசியம்னா,
9: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
10: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Teka Place, B1-25.
9: இப்போதே அழையுங்க. 6334-1055 633-4-1055.
11: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? SPM Gold Sunflower Oil சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
12: SPM Gold Sunflower Oil.
11: ஆமா, SPM Gold Sunflower Oil சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM Gold Sunflower Oil கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM Gold மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
12: இனிமே SPM Gold Sunflower Oil-க்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
13: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா & Sons Private Limited.
0: நடந்து முடிந்த ஒரு ஆட்டம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்த ஆட்டம் அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் லீட்ஸ் யுனைடெட் 4 நியூகாசல் 1.
2: அபார வெற்றியை கண்ட லீட்ஸ் யுனைடெட் இப்ப பட்டியல 3வது நிலைக்கு உயர்ந்திருக்காங்க.
0: சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். லீட்ஸ் யுனைடெட் நியூ காசல் போறதிய ஆட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் முடிந்தது. இந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் என்ன?
2: உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எனக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. குறிப்பா உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோங்க.
0: வணக்கம் சிங்கே.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
1: காலை 6:35 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க.
10: இன்றைய கூற்ற நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க தமிழ் செல்வி. அவங்க அனுப்பி வைத்த கூற்று இதோ உங்க செவிகளுக்கு.
1: வாழ்க்கை என்பது நாளை என்ன கொடுக்கும் என்று யோசிப்பது இல்லை, இன்று கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் வாழ்வதே.
10: வாழ்க்கை என்பது நாளை என்ன கொடுக்கும் என்று யோசிப்பதில்லை, இன்று கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் வாழ்வதே.

0: ஜி இமானின் இசையில் டிக் டிக் டிக் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜி இமான் சித் ஸ்ரீராம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு குக்கு திரைப்படத்தில் இருந்து பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது சந்தோஷ் நாராயணன் இசையில்.
1: சஜினி, கடந்த சில நாட்களா சிங்கப்பூர்ல ஜோரா மழை, ஆனா நீங்க வந்த உடனே
0: கேரளத்துல இருக்கிற வெப்பத்தை நான் கொண்டு வந்துட்டேனா
1: அப்படி நான் சொல்லல. வானிலை சொல்லுது மேகமூட்டமா இருக்கும், மழை வராதுன்னு.
0: ஆமா,
1: என்ன செஞ்சீங்க நீங்க?
0: நேத்து என்ன சொன்னாங்க? நேத்து மழை வரும்னு சொன்னாங்க.
1: வரலையே வரலையே அதான் சொல்ற. இவ்வளவு நாளா மழை பெஞ்சு இருந்துச்சு, நீங்க இங்க இல்ல. நீங்க வந்தோடனே மழை இல்ல. ஏன் தெரியுமா? மழை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனா நீங்க வந்த பிறகு அந்த மகிழ்ச்சி உங்க வாயில எங்களுக்கு கிடைக்குது. இப்படி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சாதான் உண்டு, இல்லன்னா வந்துருவாங்க உடனே. சஜினி அந்த மாதிரி எப்படி பேச முடியும் அப்படின்னு உங்க ஃபேன் கிளப் வந்துருவாங்க. உங்க ஆமி வந்துரும்.
0: சஜினி ஆமி எங்க? குமரி எழுங்கள்.
1: எது எப்படியோ நீங்க குமரி எழுந்தாலும் எழாம போனாலும் இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: ஆரோக்கிய குறிப்பு.
0: ஆரோக்கிய சாமி, உங்க ஆரோக்கிய குறிப்ப கேக்க ஓடோடி வந்திருக்கேன்.
1: வயது ஆக ஆக,
0: ஐயோ என்ன
1: கேளுங்க, வயது ஆக ஆக நம்ம தோல் சருமம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், கண் பார்வை சிறப்பா தெரியணும் அப்படிங்கிற ஆசை நமக்கும் வந்துருச்சு. ஏன்னா 30 தாண்டி 40 தொட போறோம், நம்ம ஒத்துக்கணும் உண்மையை.
0: சரியா சொன்னீங்க
1: தானே. ஆக இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் 60 வயசுல நம்ம நிம்மதியா இருக்க முடியும், சரிதானே?
0: அதுக்கு நாம என்ன செய்யலாம்?
1: நல்ல கேள்வி. அதுக்கான பதில், ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சமாவது இந்த சக்கரை வள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த சாப்பிடுற பழக்கத்தை உண்டாக்குங்க. ஏன் தெரியுமா? அதுல இருக்கிற அந்த வைட்டமின்லாம் உங்க தோலுக்கும் கண்ணுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு அதிக அளவு பசி வராம இருக்கிறதுக்கும் இது உதவியா அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
0: சக்கரை வள்ளி கிழங்க நீங்க அவித்து சாப்பிடலாம், பேக் செய்து சாப்பிடலாம், அல்லது கிரில் செய்தும் சாப்பிடலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னால சக்கரை வள்ளி கிழங்க உங்களால சாப்பிட முடியுமா இல்லையா அப்படிங்கறத மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்று பிறகு உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.

0: இசைஞானி இளையராஜா இசையமைத்து ஸ்வேதா மோகன் மற்றும் குழுவினரோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது டாரதி திரைப்படத்தில இருந்து.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: கொஞ்சம்
9: சிந்தனை நிறைந்த புண்டகை.
0: படிக்கிறாரு,
9: குறிப்பா முதலாம் வகுப்புல அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு. இவரு எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பல, சரி பரவாயில்ல பதிலாவது சொல்லிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா
0: பதில திருப்பி போட்டு சொல்லிட்டாரு.
9: தம்பி, லீச் நைட் 4 நியூ காசல் 1 அப்படிங்கறதா இறுதி நிலவரம். ஆனா நீங்க நியூ காசல் 4 லீச் நைட் 1 அப்படின்னு சொல்லிட்டீங்களே.
0: பரிசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, நாளை மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யலாம். முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.
9: ஜோதி புஷ்பகடை வழங்கும் காஃபி உங்களுக்கு பரிசா காத்துட்டே இருக்குது. 7 மணிக்கு மேல 2 பேருக்கு பரிசு கொடுக்க போறோம். வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான
0: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியோகாபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. புதிய MRT நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றுக்கு அருகே அரசாங்க ஊழியர்கள் அதிக அளவில் வீடுகளை வாங்கியதாக கூறும் ஆய்வை அரசாங்கம் ஆராய்கிறது. அமெரிக்காவின் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் வெளியிட்ட ஆய்வின் தரவுகளையும் ஆய்வு முறைகளையும் ஆராய்வதாக சிங்கப்பூரின் பொதுச்சேவை பிரிவு தெரிவித்தது. தேவைப்பட்டால் அந்த விவகாரம் ஊழல் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்று அது கூறியது. திட்டமிடப்பட்ட MRT நிலையங்களுக்கு அருகே வீடுகள் வாங்கப்பட்ட விகிதத்தை ஒப்பிடும் கல்விசார் ஆய்வறிக்கை குறித்து அறிந்திருப்பதாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பொதுச்சேவை பிரிவு தெரிவித்தது. பொருத்தமான இடங்கள் கிடைக்காவிட்டால் பசுமை நிறைந்த அல்லது நீண்ட வரலாற்றை கொண்ட பகுதிகளில் வீடுகள் கட்டுவது குறித்து சிங்கப்பூர் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று 2nd தேசிய வளர்ச்சி அமைச்சர் இந்திராணி ராஜா தெரிவித்துள்ளார். பொது வீடமைப்பு குறித்து இளையர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் அவ்வாறு சொன்னார். குறைவான நிலப்பரப்பை வீடமைப்பு, பசுமை, மரபுடைமை உள்ளிட்ட தேவைகளுக்கு இடையே எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது சவாலாக இருப்பதாய் அவர் கூறினார். மாஜு ஃபாரஸ்ட், கில்மன் பேரக்ஸ் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக அண்மையில் எழுந்த விவாதங்களுக்கு மத்தியில் அமைச்சர் இந்திராணி அவ்வாறு கூறினார். இயற்கை மரபுடைமை நிபுணர்களின் கருத்துக்களையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் அரசாங்கம் கேட்டறியும் என்றார் அவர். சுற்றுச்சூழல் அல்லது மரபுடைமை மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க அல்லது தவிர்க்க அரசாங்கம் ஆன அனைத்தையும் செய்யும் என்றும் அமைச்சர் இந்திராணி கூறினார். சிங்கப்பூரின் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 104 இருந்தது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 154 பதிவானது. மேற்கு கிழக்கு வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 128 இருந்தது. சிங்கப்பூர் அணுசக்தியை பயன்படுத்தும் சாத்தியத்தை திறந்த மனப்போக்குடன் ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரீஸ் ஃபு கூறியிருக்கிறார். மக்கள் அதிகமுள்ள சிறிய நாடு என்பதால் அதில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். நீண்டகால எரிசக்தி பருவநிலை இலக்குகளை எட்ட சிறிய அணு உலைகள் உள்ளிட்ட புதிய அணுசக்தி தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் ஆராய்கிறது. எந்த முடிவும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதாரம், மக்களின் நம்பிக்கை உள்ளிட்ட அம்சங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஃபு கூறினார். கிராப் நிறுவனம் அதன் ஓட்டுநரில்லா வாகனங்களின் எண்ணிக்கையை அடுத்த 6 மாதங்களில் 10-50 அதிகரிக்கவிருக்கிறது. பொங்கோல் வட்டாரத்துக்கு அப்பால் மற்ற பகுதிகளுக்கும் சேவையை விரிவுபடுத்த அது திட்டமிட்டுள்ளது. அதற்கு அதிகாரிகளின் ஒப்புதல் தேவைப்படும். ஓட்டுநரில்லா வாகனத்துறையில் உள்ளூர் ஊழியர்களுக்காக 100 புதிய வேலைகளும் உருவாக்கப்படும் என்று கிராப் தெரிவித்தது. தற்போதுள்ள கிராப் ஓட்டுநரில்லா வாகனங்கள் சாலைகளில் 110,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்திருக்கின்றன. 12,000 அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியிருக்கின்றனர். புதிய சேவையை பயன்படுத்த 1,000 அதிகமானோர் காத்திருப்பதாக கிராப் நிறுவனம் கூறியது. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் பகுதி ஒன்று முதல் முறையாக விரிவாக ஆராயப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் பெருங்கடல் ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்ளும் லாப நோக்கமற்ற அமைப்பான ஓஷன் எக்ஸ் ஆகியவை இணைந்து ஆய்வை நடத்துகின்றன. 6,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழ்கடல் பகுதியை அவை ஆவணப்படுத்தியிருக்கின்றன. முதற்கட்ட ஆய்வில் அறிவியலுக்கு இதுவரை அறிமுகமில்லாத குறைந்தது 20 புதிய உயிரினங்கள் இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மேலும் பல புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். செயற்கை நுண்ணறிவால் இதுவரை இல்லாத அளவுக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. மேலும் சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டி மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக அது குறிப்பிட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் தலைவர் வால்கர் டக் அதனை தெரிவித்தார். AI மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடும் என்ற கவலையும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. நியூ காசல் அணியை சந்தித்த ஆட்டத்தில் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றுள்ளது லீட்ஸ். அந்த வெற்றியோடு பட்டியலில் 3 இடத்துக்கு லீட்ஸ் முன்னேறியிருக்கிறது. 2 நிலையில் மான்செஸ்டர் சிட்டி, முதலிடத்தில் ஆர்சனல் அணி.
1: சொல்லும் பொருளும்
0: இன்குயரி விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்துக்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். ரவிஜி
0: சஜினி.
1: சரி, இன்று இருவருக்கு ஜோதி ஸ்டோ புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு.
0: அந்த இருவர்ல ஒரு ரூபா நீங்க இருக்கணும்னு சொன்னா நாங்க கேட்க போற கேள்வியை நல்லா காது கொடுத்து கேட்கணும். கேள்வி இதுதான். இதோ
1: அதாவது சமீபத்துல நானும் ரவிஜியும் ஒரு காணொலிய வெளியிட்டு இருந்தோம். இந்த காணொலியில நான் எங்க இருக்கேன், ரவிஜி எங்க இருக்காரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: அவ்வளவுதாங்க. எங்க போய் பாக்குறது, எப்படி பாக்குறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நாங்க கொடுக்கறோம். 9678899688 எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாய் அபியாங்கர் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்க இருக்கீங்க.

0: கேட்ட மகள இன்னும் தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
2: AYECTE செல்லும் அந்த வழியில் ஒன்று அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெது

0: தொடர்புக்கு 8196-4806.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க. 6334-1055-6334-1055.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரை ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: சரியான பதில சொன்ன முதல் நேயர் யார் என்றால்
4: மோகனா. வாழ்த்துகள்
3: சிங்கப்பூரின்
4: சமர்ப்பணமா ஒரு திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அந்த படத்துடைய பெயர் என்ன?
3: 9678 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சிந்தூர பூவே திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலிஷா வாசுதேவன், எஸ் பி சைலஜா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு அறுவடை நாள் திரைப்படத்தில இருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: என்ன
2: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் ரொம்ப நாளும் முயற்சி செய்து உங்களுக்கு இன்று பரிசு கிடைத்துள்ளது. ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் பரிசு உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க.
1: அடுத்த ஆண்டு நடக்க போற ஆஸ்கர் விருதுகள் March 14 2027 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்படின்னு தகவல் சொல்லுது. இது 99வது முறை நடக்க போற அகாடமி விருதுகள் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க தகவல்.
2: ஆமாம், இந்த நிகழ்ச்சியில இந்த விருது விழாவில சிங்கப்பூரை சேர்ந்த திரைப்படம் We Are All Strangers நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் ஜெயிக்குமா இல்லையா தெரிந்து கொள்ள நாம அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுங்க.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: TIE நோக்கி செல்லும் TPE KPE exit, அதற்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: சுவையாக சமைக்க
8: இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
9: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்திருந்த இரு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்கு அங்க பாடல்கள் ஒலித்தன. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில இருந்தும், சங்கர் கணேஷின் இசையில் இதய தாமரை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்கு அங்க பாடல்கள் ஒலித்தன.
3: சஜினி, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நல்ல பயிற்சியை மேற்கொள்ளணும். சில பேருக்கு எங்க ஆரம்பிக்கிறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மீடியா காப்பின் ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா?
2: ஆமாம், வரும் அக்டோபர் 4 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. ஆங்கர்வேல் வில்லேஜ் கம்யூனிட்டி பிளாசாவில் தொடங்கி காம்பஸ் 1 ஷாப்பிங் சென்டர்ல இந்த நடைபயிற்சி முடிவடையும்.
3: முடிந்த இடத்துல நீங்க எவ்ரிபாடி நோஸ் ஃபேர் அந்த சாலை காட்சியை எதிர்பார்க்கலாம். அதன் வாயிலா பற்பல தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதே நேரத்துல உங்க அபிமான முகமது ரஃபியை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்?
2: இப்பவே 10 வெள்ளிக்கான நுழைவுச் சீட்டுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். எங்க போய் உங்களுடைய நுழைவுச் சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்?
3: fitandfun.sg.
4: ஒலி 968 இல் போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈஷூன் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். PIE-ஐ நோக்கி செல்லும் TPE KPE-க்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்ததா மருத்துவரோட உரையாடல் இடம்பெற போகுது. 8 மணிக்கு மேல Facebook லைவ் வாயிலா நீங்க இணைந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
3: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்து உங்களுக்காக மண்ணுக்குள் வைரம் 2:1 திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: சேவை ஆதரவு BYD டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. புதிய MRT நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றுக்கு அருகே அரசாங்க ஊழியர்கள் அதிக அளவில் வீடுகளை வாங்கியதாக கூறும் ஆய்வை அரசாங்கம் ஆராய்கிறது. அமெரிக்காவின் நேஷனல் பியூரோ ஆஃப் இகனாமிக் ரிசர்ச் வெளியிட்ட ஆய்வின் தரவுகளையும் ஆய்வு முறைகளையும் ஆராய்வதாக சிங்கப்பூரின் பொதுச் சேவை பிரிவு தெரிவித்தது. தேவைப்பட்டால் அந்த விவகாரம் லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அது கூறியது. சிங்கப்பூர் முழுவதும் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. 2019 ஆண்டுக்கு பிறகு காற்றின் தரம் இவ்வாறு அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பது இதுவே முதல் முறை. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருந்தது. காலை 7 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 153 பதிவானது. மேற்கில் 127 கிழக்கில் 126 இருக்கிறது. கிராப் நிறுவனம் அதன் ஓட்டுநரில்லா வாகனங்களின் எண்ணிக்கையை அடுத்த 6 மாதங்களில் 10-50 அதிகரிக்கவிருக்கிறது. பொங்கோல் வட்டாரத்துக்கு அப்பால் மற்ற பகுதிகளுக்கும் சேவையை விரிவுபடுத்த அது திட்டமிடுகிறது. அதற்கு அதிகாரிகளின் ஒப்புதல் தேவைப்படும். ஓட்டுநரில்லா வாகனத்துறையில் உள்ளூர் ஊழியர்களுக்காக 100 புதிய வேலைகளும் உருவாக்கப்படும் என்று கிராப் நிறுவனம் தெரிவித்தது. தற்போதுள்ள கிராப் ஓட்டுநரில்லா வாகனங்கள் சாலைகளில் 110,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணம் செய்திருக்கின்றன. 12,000 அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியிருக்கின்றனர். புதிய சேவையை பயன்படுத்த 1,000 அதிகமானோர் காத்திருப்பதாக கிராப் நிறுவனம் கூறியது. பொருத்தமான இடங்கள் கிடைக்காவிட்டால் பசுமை நிறைந்த அல்லது நீண்ட வரலாற்றை கொண்ட பகுதிகளில் வீடுகள் கட்டுவது குறித்து சிங்கப்பூர் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 தேசிய வளர்ச்சி அமைச்சர் இந்திராணி ராஜா அதனை தெரிவித்தார். பொது வீடமைப்பு குறித்து இளையர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் அவ்வாறு சொன்னார். குறைவான நிலப்பரப்பு, வீடமைப்பு, பசுமை மரபுடைமை உள்ளிட்ட தேவைகளுக்கு இடையே எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது சவாலாக இருப்பதாய் அவர் கூறினார். மாஜூ ஃபாரஸ்ட், கில்மன் பேரக்ஸ் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக அண்மையில் எழுந்த விவாதங்களுக்கு மத்தியில் அமைச்சர் இந்திராணி அவ்வாறு கூறினார். இயற்கை மரபுடைமை நிபுணர்களின் கருத்துக்களையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் அரசாங்கம் கேட்டறியும் என்றார் அவர். சுற்றுச்சூழல் மரபுடைமை மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்க அல்லது தவிர்க்க அரசாங்கம் ஆன அனைத்தையும் செய்யும் என்றும் அமைச்சர் இந்திராணி கூறினார். சிங்கப்பூர் முழுவதும் சென்று 10,000 அதிகமான மோசடி குறுந்தகவல்களை அனுப்பிய ஆடவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காரில் SMS பிளாஸ்டர் கருவியை வைத்துக் கொண்டு அவர் அத்தகைய மோசடி குறுந்தகவல்களை அனுப்பியிருந்தார். சட்டவிரோத இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்வதாக நினைத்து அவர் நாளுக்கு 12 மணி நேரம் வரை காரை ஓட்டி அந்த மோசடி வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவர் வைத்திருந்த SMS பிளாஸ்டர் கருவி அவர் செல்லும் இடங்களில் தமக்கு அருகில் இருப்போரின் கைத்தொலைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவும் மோசடி தகவல்களை அனுப்பியது. அந்த விவரங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கணக்குகளை மோசடிக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். செயற்கை நுண்ணறிவால் இதுவரை இல்லாத அளவுக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. மேலும் சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டி மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக அது குறிப்பிட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் தலைவர் வால்கர் டக் அதனை தெரிவித்தாா்.